நேரம் 5:36 ஒலித்துக் கொண்டிருக்கிறது. புலரும் பொழுது வழங்கிக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி ஆகியோர் குழுவினரோடு பாடியது கும்பக்கரை தங்கையா.

மனம் விரும்பும் கானங்களின் தொகுப்பாக உலாவந்து கொண்டிருக்கிறது புலரும் பொழுது. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் இளையராஜாவின் இசையமைப்பில் மிதாலியின் குரலில் வருகிறார் தளபதி. நேரம் 5:42.

நேரம் 5:44 புலரும் பொழுது ஒலித்துக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் இளையராஜா இசையமைத்து பாடியது மலர்கிறது புதுநெல்லு புதுநாத்து.

ஒலித்த பாடல் ரிக்ஷா மாமா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர் பாடியது. நிறைவான கானம் பால்காட் ஸ்ரீராம் குரலில் தூங்கா நகரம். நேரம் 5:52.

0: In FIFA World Cup, England opened their Group L campaign with a 4-2 victory over Croatia at Dallas Stadium in Arlington, USA. England captain Harry Kane struck twice from the penalty spot in the 12th and 42nd minutes. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.

புதிதாய் மலர்ந்திருக்கும் இன்றைய நாள் வெற்றிகளை வாரி வழங்கட்டும் என வாழ்த்தி பக்தி கீதங்களை இசைக்க வருகிறது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். விநாயகப் பெருமானை வணங்கி நிகழ்ச்சியை தொடங்கிட வருகிறார் டாக்டர் கே.ஜே. யேசுதாஸ்.

ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். பண்பலை சொல்லும் நேரம் 6:16. அடுத்ததாக அழகுமுருகனை பாட வருகிறார் எம் எஸ் சுப்புலட்சுமி.

சுதா ரகுநாதன் குரலில் பாடல் ஒலித்து முடித்த இந்த நேரம் 6:23. இது தேனிசை ஆகாஷ்வாணியின் FM கோல்டு 100.1 MHz. ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் பி. சுசிலாவின் குரலில்.

பக்தி மனம் கமலும் நிகழ்ச்சியாக உலா வந்து கொண்டிருக்கிறது. தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz-ல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலை பாடியிருக்கின்றார் நித்யஸ்ரீ மகாதேவன். பாடல் ஒலிக்கும் நேரம் 6:28.

கோபால் அரவிந்த் மற்றும் குழுவினர் குரல்களில் பாடல் ஒலித்து முடித்த இந்த நேரம் 6:38. இது தேனிசை ஆகாஷ்வாணியின் FM கோல்ட் 100.1 MHz ஒலிக்க இருக்கும் பாடல் ஜிக்கி குழுவினரோடு பாடியது.

0: நேர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது தேனிசை. பண்பலைகள் இனி தொடர்வது மாநிலச் செய்திகள். வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 GW அளவிலான புதை படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் கோயம்புத்தூர், திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரான்சில் ஈவியன் நகரில் நடைபெற்ற G7 உச்சிமாநாட்டிற்கு இடையே அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் இருதரப்பு பேச்சு நடத்திய போது அவர் இதனை தெரிவித்தார். தடையற்ற வகையில் கப்பல் போக்குவரத்து நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். கடல்சார் வர்த்தகத்திற்காக லட்சக்கணக்கான இந்திய மாலுமிகள் உலகின் பல்வேறு பிராந்தியங்களில் சேவையாற்றி வருவதாக அவர் கூறினார். மாலுமிகளின் பங்களிப்பு குறித்து குறிப்பிட்ட பிரதமர் அவர்களுடைய பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்று தெரிவித்தார். மேற்காசியாவில் அமைதிச் சூழலை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டதற்காக திரு டிரம்புக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். இப்பிராந்தியத்தில் அமைதி திரும்பும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுகள் சுமூகமாக நடைபெறுவது குறித்து திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். இதற்கிடையே யுக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கேயையும் பிரதமர் சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்தியா யுக்ரைன் இடையேயான ஒத்துழைப்பை ஆய்வு செய்த தாங்கள் இரு நாட்டு வர்த்தக உறவுகளை போருக்கு முந்தைய நிலையில் இருந்ததைப் போன்று சுமூகமாக நடைபெற ஒத்துழைக்க வேண்டும் என்று முடிவு செய்ததாக கூறினார். இந்தியா எப்போதும் அமைதியின் பக்கமே இருக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மற்றொரு பதிவில் குறிப்பிட்டுள்ள பிரதமர், G7 உச்சிமாநாட்டில் தாம் பங்கேற்றது ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக கூறியுள்ளார். நிர்வாகம் மற்றும் கொள்கை வகுத்தல் ஆகியவற்றில் இந்தியாவின் கருத்துகளையும் முயற்சிகளையும் எடுத்துரைப்பதற்கான வாய்ப்பு தமக்கு கிடைத்ததாக அவர் தெரிவித்துள்ளார். வளர்ந்து வரும் நாடுகளுடன் நெருக்கமாக பணியாற்ற வேண்டியதன் அவசியம் குறித்தும் தாம் இம்மாநாட்டில் விளக்கியதாக அவர் கூறியுள்ளார். பிரான்ஸ் பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று பாரிஸ் செல்வதாகவும் அங்கு நடைபெறும் தொழில்நுட்ப மாநாட்டில் உரையாற்ற உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் இந்திய வம்சாவளியினரை தாம் சந்திக்க உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 GW அளவிலான புதை படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், உலகின் மிக விரைவான மிகப்பெரிய தூய்மை எரிசக்தி மாற்றங்களில் ஒன்றை இந்தியா கொண்டுள்ளதாக அவர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் எரிசக்தி மாற்றத்துறையில் இந்தியா உலகளாவிய தலைமைத்துவமாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் குறித்து குறிப்பிட்ட அமைச்சர், பசுமை ஹைட்ரஜன் தொழில்நுட்பங்களில் புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்க 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்துறையில் 8 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்ப்பது, 6 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆண்டுக்கு 50 மில்லியன் டன் கார்பன் வெளியீட்டை குறைப்பதும் தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தின் நோக்கம் என்று திரு பிரஹ்லாத் ஜோஷி கூறினார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. தாவேக தலைமையிலான புதிய அரசு பதவியேற்றபின் நடைபெறும் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் கூட்டத்தொடர் தொடங்குகிறது. ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் வாசிப்பார். அரசு நலத்திட்டங்கள், கொள்கைகள் குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பின்னர் அலுவல் ஆய்வுக்குழு கூடி கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்

0: சுகாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழக கேரள எல்லைப்பகுதியான புளியரை சோதனை சாவடி மற்றும் குற்றாலத்தில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கில் கேரளா செல்லும் கனிம வளங்களை ஏற்றுச் செல்லும் லாரிகளுக்கு நேரக் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை நேரக் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழக கேரள எல்லைப்பகுதியான தென்காசி மாவட்டம் புளியரை சோதனை சாவடி மற்றும் சுற்றுலா தலமான குற்றாலத்தில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கில் காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரைக்கும், இரவு 8 மணி முதல் காலை 6 மணி வரைக்கும் கேரளாவிற்கு கனிம வளங்களை ஏற்றிச் செல்வதற்காக லாரிகள் தற்போது வரை இயக்கப்பட்டு வந்த நிலையில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரைக்கும், இரவு 11 மணி முதல் அதிகாலை 4 மணி வரைக்கும் கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் கனரக வாகனங்களுக்கு நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. ஆகாஷ் வணிகள் செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: தமிழகத்தில் கோயம்புத்தூர், திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். கம்போடியாவில் வேலை வாங்கித் தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அமெரிக்கா ஈரான் இடையேயான ஒப்பந்தத்தின் மூலம் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறையும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி அமலுக்கு வரும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்டிலிருந்து 2 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. E20 ரக பெட்ரோலை பயன்படுத்தும் வாகனங்களின் எரிபொருள் மூடிகளைச் சுற்றி எறும்புகள் முய்ப்பதாக வரும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களுக்காக புதிய வீடுகள் கட்டித்தருவது தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு தென்னரசு ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொலை கொடுத்த 2 பேரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் மாணவர்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது. கோயம்புத்தூரில் உரிய பதிவில்லாமல் விற்பனைக்கு வைத்திருந்த 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொலைக்காட்சி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை இந்திய தர நிர்ணய அமைவன் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே 2009ஆம் ஆண்டு கோயில் காவலாளியை கொலை செய்த வழக்கில் 2 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து ஓசூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே விவசாயியிடமிருந்து கொள்முதல் செய்து நெல்லுக்கான தொகையை விடுவிக்க லஞ்சம் வாங்கியதாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக ஊழியரை காவல்துறையினர் கைது செய்தனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அறிவியல் பாட விடைத்தாள் நகலை இன்று பிற்பகல் பதிவிறக்கம் செய்யலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. லக்னோவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 49.5 ஓவரில் 402 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 403 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் 44.3 ஓவரில் 232 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணியின் பந்துவீச்சாளர்கள் ஹர்ஷ்தீப் சிங், குர்னூர் பிரார் ஆகியோர் தலா 3 விக்கெட்டையும் பிரின்ஸ் யாதவ் 2 விக்கெட்டையும் வீழ்த்தினர். 3வது மற்றும் இறுதி ஒருநாள் போட்டி நாளை மறுநாள் சென்னையில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. லீட்ஸில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 209 ரன் எடுத்தது. ஸ்மிருதி மந்தனா 74 ரனும் ஷஃபாலி வர்மா 55 ரனும் எடுத்தனர். 210 ரன் எடுத்தால் வெற்றி இலக்குடன் பின்னர் களமிறங்கிய நெதர்லாந்து 17.3 ஓவரில் 114 ரனுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணியின் பந்துவீச்சாளர் ஸ்ரீசரணி 4 விக்கெட் வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்மூஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 ஜிகாவாட் அளவிலான புதை படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz எஃப்எம் கோல்ட் அலைவரிசையின் இன்றைய நிகழ்ச்சி நிரல். காலை 7:25 திரையிசை, 7:30 ஆட் சவேரி செய்தி தொகுப்பு டெல்லியிலிருந்து, 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை. எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். எம் எஸ் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் உடன் வயலின் வாசித்துள்ளார். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங். 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவை இரண்டும் டெல்லி அஞ்சல். 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லைப்பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, யோக அபியாசம் பிராணாயாமா குறித்த தகவல்கள். தொடர்ந்து திக்கன கவித ரீத்துலு, உரை வழங்குபவர் டாக்டர் யு மோகனகுமாரி அவர்கள். நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரைகானம். 12:50 மெல்லிசை. பிற்பகல் 1:10 இசை மலர், என் விசாலாட்சி அவர்களின் பாட்டு, மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

பிற்பகல் 2:30 சேர்த்து வைத்த செல்வம். இரு எழுத்தாளர்களின் சந்திப்பு. பங்கேற்பவர்கள் ஆர் கே நாராயண், டி ஜானகிராமன் ஆகியோர். நிகழ்ச்சி எமது ஒலிக்களஞ்சியத்திலிருந்து. 3 மணிக்கு திரைகானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா. இவை 3 டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 5 அரங்கிசை. நிகழ்ச்சியில் பி சர்க்குருநாதன் அவர்களின் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை இசை. 6:30 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல். 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ். யோகா ஃபார் எவ்ரி ஜென்ரேஷன் உரை வழங்குபவர் அர்ஜுன் ஸ்ரீவத்சா. மெமரபிள் ஸ்டோரி சொல்பவர் பி கவின் பிரணவி. மியூசிக்கல் டேலண்ட் பி கே திவ்யஸ்ரீ வழங்கும் பாட்டு. ஃப்ரம் ஏர் வேவ்ஸ் டு ஹார்ட்ஸ் உரை வழங்குபவர் ஏ ஹர்ஷித் வருண். இவை அனைத்தும் பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ் நிகழ்ச்சியில் இன்று 8:10. 7:50 செய்தி கதம்பம். 8:10 திரைகானம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 கண்ட்ரி வைட். 9:45 இன்சைட்ஸ். 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். இவை அனைத்தும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:10 மத்திய அரசின் 12 நிறைவு குறித்த பல்வேறு கருப்பொருட்களிலான சிறப்பு கலந்துரையாடல் இருமொழி நிகழ்ச்சி தொகுப்பு டெல்லி அஞ்சல். பங்கேற்பவர் மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஸ்ரீ கஜேந்திர சிங் ஷெகாவத் அவர்கள். 11:45 திரைகானம். 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையின் இன்றைய நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: அதான் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
1: டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைனா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தெலுங்கில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள்.

0: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே, அப்படியே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
1: சிக்னல் எடுத்த உடனே உடனே போயிடலாம் இல்லையா? அதனாலதான்.
0: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?

0: అధ్యక్షుడు ఎమాన్యుయల్ మాక్రాన్తో కలిసి ఈరోజు ప్యారిస్లో వివాటెక్ 2026 సదస్సులో పాల్గొంటారు. రాష్ట్రపతి ద్రౌపది ముర్ము ఈరోజు నుంచి 5 రోజుల పాటు మధ్యప్రదేశ్, ఒడిశా రాష్ట్రాల్లో పర్యటిస్తారు. ప్రపంచ ఆర్థిక వ్యవస్థకు హర్ముజ్ జలసంధిని తెరిచి ఉంచడం, సురక్షిత నౌకాయానం చాలా కీలకమని అమెరికా అధ్యక్షుడు ట్రంప్తో జరిగిన సమావేశంలో ప్రధానమంత్రి నరేంద్ర మోదీ చెప్పారు. లక్నోలో జరిగిన 3 వన్డేల సిరీస్లో భాగంగా 2 మ్యాచ్లో భారత్ 170 పరుగుల తేడాతో ఆఫ్ఘనిస్తాన్ జట్టుపై విజయం సాధించింది. ఆకాశవాణి వార్తలు ఇంతటితో సమాప్తం.
1: செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பாரிஸில் நடைபெறவுள்ள தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். இணையவழி குற்றத்தடுப்பு வழிமுறைகளை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளதென்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி அமலுக்கு வரும் என்று இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. கம்போடியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் பாரிஸில் இன்று நடைபெறவுள்ள தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பங்கேற்கிறார். ஐரோப்பாவின் மிகப்பெரிய தொழில்நுட்ப மற்றும் புத்தொழில் உச்சி மாநாட்டில் இந்தியாவின் வளர்ந்து வரும் புத்தொழில் சூழலையும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களையும் பிரதமர் எடுத்துரைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பாவின் முன்னணி வர்த்தக தலைவர்களுடன் அவர் விவாதிக்கவுள்ளார். அதைத் தொடர்ந்து அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடனும் பிரதமர் உரையாடவுள்ளார். ஈவியா நகரில் தமது பயணத்தை நிறைவு செய்து பாரிஸ் சென்றடைந்த பிரதமரை விமான நிலையத்தில் இந்திய வம்சாவளியினர் உற்சாகத்துடன் வரவேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக ஈவியா நகரில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை பிரதமர் சந்தித்து பேசினார். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்மோஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று அப்போது அவர் கூறினார். தடையற்ற வகையில் கப்பல் போக்குவரத்து நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். கடல்சார் வர்த்தகத்திற்காக லட்சக்கணக்கான இந்திய மாலுமிகள் உலகின் பல்வேறு பிராந்தியங்களில் சேவையாற்றி வருவதாக அவர் கூறினார். மாலுமிகளின் பங்களிப்பு குறித்து குறிப்பிட்ட பிரதமர் அவர்களுடைய பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்றும் தெரிவித்தார். மேற்காசியாவில் அமைதிச் சூழலை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டதற்காக திரு டிரம்புக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். இணையவழி குற்றத்தடுப்பு வழிமுறைகளை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளதென்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் தேசிய இணையவழி குற்றத்தடுப்புக்கான 1930 என்ற உதவி எண் சேவை குறித்து அவர் ஆய்வு செய்தார். அந்த உதவி எண் சேவை முறையை சீரமைக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த உதவி எண் சேவை அமைப்பை நவீனப்படுத்துமாறு அவர் கூறினார். இணையவழி குற்றங்களிலிருந்து மக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்க அமைக்கப்பட்டுள்ள பல்வேறு வழிமுறைகள் குறித்து கூட்டத்தில் அவர் ஆய்வு செய்தார். போதிய அளவிலான மனிதவளத்துடன் அழைப்புகளை கையாளும் திறன் கொண்ட தேசிய அளவிலான குற்றத்தடுப்புக்கான அழைப்பு மையத்தை அமைக்குமாறும் திரு அமித்ஷா உத்தரவிட்டார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி அமலுக்கு வரும் என்று இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. இதுகுறித்து தெரிவித்துள்ள மத்திய வர்த்தகம் மற்றும் உள்துறை அமைச்சகம் சமூக பாதுகாப்பு ஒப்பந்தமும் அதே நாளில் அமலுக்கு வரும் என்று கூறியுள்ளது. இது இந்தியாவின் தற்காலிக தொழிலாளர்களுக்கு பெரும் பயனளிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த ஒப்பந்தங்களின் மூலம் இந்திய ஏற்றுமதிக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படும் என்றும் இந்தியா மீது விதிக்கப்பட்டிருந்த வரிகளில் 99% அளவிற்கு வரி விலக்கு கிடைக்கும் என்றும் மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்த ஒப்பந்தம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, இந்திய இங்கிலாந்து நாடுகளுக்கு இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டுக்கு பெரும் ஊக்கமளிக்கும் என்று கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், விவசாயிகள், தொழிலாளர்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினர், புத்தொழில் நிறுவனங்கள், புதுமை கண்டுபிடிப்பாளர்கள் ஆகியோருக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலை

0: வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 GW அளவிலான புதைப்படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், உலகின் மிக விரைவான மிகப்பெரிய தூய்மை எரிசக்தி மாற்றங்களில் ஒன்றை இந்தியா கொண்டுள்ளதாக அவர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் எரிசக்தி மாற்றத் துறையில் இந்தியா உலகளாவிய தலைமைத்துவமாக உருவெடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் குறித்து குறிப்பிட்ட அமைச்சர், பசுமை ஹைட்ரஜன் தொழில்நுட்பங்களில் புத்துளிர் நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்க 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்துறையில் 8 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்ப்பது, 6 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆண்டுக்கு 50 மில்லியன் டன் கார்பன் வெளியீட்டை குறைப்பதும் தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தின் நோக்கம் என்று திரு பிரஹலாத் ஜோஷி கூறினார். E20 ரக பெட்ரோலை பயன்படுத்தும் வாகனங்களின் எரிபொருள் மூடிகளை சுற்றி எறும்புகள் மொய்ப்பதாக வரும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. E20 ரக எரிபொருளில் எறும்புகள் மற்றும் பிற பூச்சிகளை ஈர்க்கும் தன்மை ஏதும் கிடையாது என்றும் அறிவியல் ரீதியாக உண்மையில்லை என்றும் அந்த அலுவலகம் கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. தாவேக்கர் தலைமையிலான புதிய அரசு பதவியேற்றபின் நடைபெறும் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் கூட்டத்தொடர் தொடங்குகிறது. ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் வாசிப்பார். அரசு நலத்திட்டங்கள், கொள்கைகள் குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பின்னர் அலுவல் ஆய்வுக்குழு கூடி கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யப்படும். கம்போடியாவில் வேலை வாங்கித் தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 78 பேர் நேற்று முன்தினம் இரவு டாக்கா வந்தடைந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. உரிய வேலைவாய்ப்பை வாங்கித் தருவதாக கூறி தங்களை இணையவழி குற்றங்களில் ஈடுபட கம்போடியாவில் கட்டாயப்படுத்தப்பட்டதாக மீட்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். கடந்த 1.5 ஆண்டுகளில் சுமார் 16,000 பேர் பங்களாதேஷிலிருந்து கம்போடியாவுக்கு வேலைவாய்ப்புக்காக சென்றுள்ளனர். அவர்களில் பலருக்கு குறுகிய கால பயண விசா மட்டும் வழங்கப்பட்டதாகவும் வேலை அனுமதிக்கான விசா வழங்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. பங்களாதேஷைச் சேர்ந்த 1,000கணக்கானவர்கள் தற்போதும் வேலையின்றி கம்போடியாவில் வசிப்பதாகவும் அவர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, பீகார், கேரள மாநிலங்களில் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் சில பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா, ஒடிஷா, ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களில் அடுத்த 4 அல்லது 5 நாட்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாகவும் அம்மையம் கூறியுள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், உத்தராகண்ட் மாநிலங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. லீட்ஸில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்தது. ஸ்மிருதி மந்தனா 74 ரன்னும் ஷஃபாலி வர்மா 55 ரன்னும் எடுத்தனர். 210 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய நெதர்லாந்து 17.3 ஓவரில் 114 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணியின் பந்து வீச்சாளர் ஸ்ரீசரணி 4 விக்கெட் வீழ்த்தினார். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் தருண் மணப்பள்ளி, ரவுனக் சௌஹான் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் பிரிவில் இஷாராணி பருவா, அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து 4-2 என்ற கோல் கணக்கில் குரேஷியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாரிஸில் நடைபெறவுள்ள தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். இணையவழி குற்றத்தடுப்பு வழிமுறைகளை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம்

0: அடுத்த மாதம் 15ஆம் தேதி அமலுக்கு வரும் என்று இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. கம்போடியாவில் வேலை வாங்கித் தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 7:25, 8 ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையில் இனி ரசிக்கலாம் திரைகானம். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் யூத் படத்திலிருந்து திரை இசைப்பாடல்.

0: திரை இசை கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆத் சவேரி செய்தி தொகுப்பு டெல்லியிலிருந்து.
1: समाचार सेवा प्रभाग प्रस्तुत करता है कार्यक्रम आज सवेरे।

0: நேரம் 8:30 10:00 ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையுடன் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
0: இணைந்து ரசிக்கலாம் திரைகானம் 8:09 வரை. முதல் பாடல் திரைகானத்தில் ஆஷா போன்ஸ்லி, ஹரிஹரன் ஆகியோர் குரல்களில் நேருக்கு நேர் இந்த படத்திலிருந்து.

0: உங்களுக்கு தெரியுமா, உலகெங்கிலும் உள்ள பல வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இலவச மருத்துவ சேவை என்பது இன்னும் ஒரு கனவாகவே உள்ளது. ஆனால் இந்தியாவில் இது ஒவ்வொரு குடிமகனின் உரிமையாகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சையை வழங்குகிறது. மேலும் 19,000 மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் 90% வரை மிகுந்த குறைந்த விலையில் மருந்துகளை
1: வழங்குகின்றன. சாமான बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: டெலிலா செயலி www.tele-law.in அல்லது 144544 கட்டணம் இல்லா தொலைபேசி எண் ஆகியவற்றில் இலவச சட்ட உதவி கிடைக்கும்.
1: திரைக்கானத்தில் தொடர்ந்து ஒலிக்கும் பாடலின் படம் வாரணம் 1000. பாடலை பாடியுள்ளவர்கள் நரேஷ் ஐயர், பிரசாந்தினி.
2: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க. நான் எல்லா பத்தியும்

0: உங்களுக்கு தெரியுமா, சில வளர்ச்சி அடைந்த நாடுகளின் மகள்கள் கூட கற்பனை செய்து பார்க்க முடியாத கனவை பாரதத்தின் மகள்கள் நனவாக்கி வருகிறார்கள். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் முதல் ஆயுத படைகளில் நிரந்தர பணி வரை, ட்ரோன்களை இயக்குவது முதல் போர் விமானங்களை இயக்குவது வரை பாரதத்தின் மகள்கள் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கி வருகிறார்கள்.
1: ஹமாரி மாம் பெஹனோ கா கௌரவம், உன்கா யோக்தான், உன்கா சாமர்த்ய ஆஜ் தேஷ் அனுபவ் கர் ரஹா ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் 0 இருந்தத பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி 0 ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும்

0: ஏற்றுகிறோம்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: நேரம் 8:50 26:00. 100.1 MHz FM கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. பாபா சேகல் பிரியதர்ஷினி இணைந்து பாடியிருக்கும் பாடல் சிங்கம் திரைப்படத்திலிருந்து அடுத்து ஒலிக்கிறது.
1: Everybody listen to

0: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
1: பரிவார் கோர் மில்தா ஆத்ம சம்மான் பண் ஜாத்தா அப்பா வர்த்தமான சுதாரணை சாத்தி பெஹத்தர் பவிஷ்ய பாரமே சோச்சனை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: உங்களுக்கு தெரியுமா, உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
3: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
2: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58, 044-249-8-64-58.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn1@gmail.com

0: மீண்டும் இணைவும் 10:30 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இதே அலைவரிசையில். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

நேரம் 9 மணி, ஆகாஷ்வாணி அரங்கிசை. எம்ஏ சுந்தரேஸ்வரன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். எம்எஸ் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் உடன் வயலின் வாசித்துள்ளார். ஷேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங். வலச்சி வச்சி பட்னம் சுப்பிரமணிய ஐயர் இயற்றிய நவராக மாலிகா வர்ணத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ஆதி தாளம்

நேரம் 9:46:45. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்களின் வயலின் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எம் எஸ் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் உடன் வயலின் வாசித்துள்ளார். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சியில் தொடர்ந்து அருள் செய்ய வேண்டும் ரசிகப்பிரியா ராகம், ஆதிதாளத்தில் கோட்டீஸ்வர ஐயர் பாடல்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்களின் வயலின் இசை கேட்டீர்கள். எம் எஸ் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் உடன் வயலின் வாசித்திருந்தார். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று பிற்பகல் 1:10 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையில் இசைமலர். என் விசாலாட்சி அவர்களின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

இன்று மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் பி சர்க்குருநாதன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் இடம்பெறும். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேயர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz FM கோல்டில் அணிவகுக்கிறது மனதிற்கு இதமளிக்கும் சுகமான ராகங்கள். முதல் பாடல் அக்னி நட்சத்திரம் படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடியது.

0: உங்களுக்கு தெரியுமா, உலகெங்கிலும் உள்ள பல வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இலவச மருத்துவ சேவை என்பது இன்னும் ஒரு கனவாகவே உள்ளது. ஆனால் இந்தியாவில் இது ஒவ்வொரு குடிமகனின் உரிமையாகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சையை வழங்குகிறது. மேலும் 19,000 மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் 90% வரை மிகுந்த குறைந்த விலையில் மருந்துகளை
1: வழங்குகின்றன. दूसरा कोई सामान बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரர். எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் 0 ஆகும்.

அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம். கேஜே யேசுதாஸ் பி சுசீலா இணைந்து பாடியுள்ள பாடல். பாடல் இடம்பெறும் படம் பூந்தோட்ட காவல்காரன்.

0: உங்களுக்கு தெரியுமா, இந்திய அரசு வழங்கியுள்ள கிசான் கடன் அட்டைகளின் எண்ணிக்கை ஜெர்மனியின் ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கு சமமாகும். அதாவது 8 கோடி விவசாயிகள். இதனால்தான் விதையிலிருந்து சந்தை வரை இந்த தேசம் தங்களுடன் துணை நிற்கிறது என்று நமது விவசாயிகள் கூறுகிறார்கள்.
1: அமாரா சோட்டா கிசான் பாஜார் சே மெஹங்கே பியாஜ் பர் ரண் லேனே கே லியே மஜ்பூர் தா. ஹம்னே ஐசே கரோடோ சோட்டே கிசானோ கோ பி கிசான் கிரெடிட் கார்டு கி சுவிதா சே ஜோடா.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா.
2: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது சுகமான ராகங்கள். வழங்கிக் கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை. தொடரும் பாடலின் படம் சூரசம்ஹாரம். பாடலை பாடியுள்ளவர்கள் அருண்மொழி, சித்ரா. பாடல் ஒலிக்கும் நேரம் 10:42:50.

0: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
1: வர்த்தமான சுதாரணி பெஹர் பவிஷ் பாரமே சோச்சன.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: உங்களுக்கு தெரியுமா உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
3: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
2: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
1: https://awards.gov.in.
0: விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.

தாராள பிரபு படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் பாடிய பாடல் கேட்டோம். தொடரும் பாடலின் படம் நம்ம வீட்டு பிள்ளை. பாடலை பாடியுள்ளவர்கள் ஜெயமூர்த்தி, அந்தக்குடி இளையராஜா.

0: போன்ல விளையாடிட்டு இருக்கான்.
1: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
0: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
1: குழந்தைகிட்ட போன் கொடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
0: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைகளுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.
2: திரைக்கானத்தின் அடுத்த பாடல் அனிருத் ரவிச்சந்தர், ஜோனிதா காந்தி ஆகியோர் குரல்களில் டாக்டர் திரைப்படத்திலிருந்து.

திரைக்கானத்தின் நிறைவாக கேட்கலாம் அனிருத் ரவிச்சந்தர் அர்ஜுன் சண்டி பாடியுள்ள பாடல். பாடல் இடம்பெற்ற படம் தர்பார். பாடல் ஒலிக்கும் நேரம் 11:26:42.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேரம் 12:52. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் குரள முதம் கேட்கலாம்.

0: தன்னை சார்ந்து கொண்டே தனக்கு பொருந்தாத செயல்களை செய்பவனுடைய பகையை பொருள் கொடுத்தாவது உருவாக்கி கொள்ள வேண்டும். குறள் எண் 867 அதிகாரம் பகை மாட்சி.
1: கொடுத்தும் கொடல் வேண்டும் என்ற அடுத்திருந்து மாணாத செய்வான் பகை.
0: தன்னை சார்ந்து கொண்டே தனக்கு பொருந்தாத செயல்களை செய்பவனுடைய பகையை பொருள் கொடுத்தாவது உருவாக்கி கொள்ள வேண்டும். குறள் எண் 867 அதிகாரம் பகை மாட்சி.
2: இரண்டடியில் வாழ்க்கை பாடம் குறள் அமுதம் கேட்டோம். 100.1 மெகா

எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. அறிவிப்பினைத் தொடர்ந்து திரைகானம். 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசைமலர். நிகழ்ச்சியில் என் விசாலாட்சி அவர்களின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். பிற்பகல் 2:30 சேர்த்து வைத்த செல்வம்.

மாலை 5 மணிக்கு அரங்கிசை. பி சர்க்குருநாதன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரை இசை. 6:30 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல். 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ் நிகழ்ச்சியில் யோகா ஃபார் எவ்ரி ஜென்ரேஷன் உரை வழங்குபவர் அர்ஜுன் ஸ்ரீவத்ஸா. மெமரபிள் ஸ்டோரி சொல்பவர் பி கவின் பிரணவி. மியூசிக்கல் டேலண்ட் பி கே திவ்யஸ்ரீ வழங்கும் பாட்டு. ஃப்ரம் ஏர்வேஸ் டு ஹார்ட்ஸ் உரை வழங்குபவர் ஏ ஹர்ஷித் வருண். 7:50 செய்தி கதம்பம். 8:10 திரைகானம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 கண்ட்ரி வைட். 9:45 இன்சைட்ஸ். 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். இவை அனைத்தும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மத்திய அரசின் 12 ஆண்டு நிறைவு குறித்த பல்வேறு கருப்பொருட்களிலான சிறப்பு கலந்துரையாடல் இருமொழி நிகழ்ச்சி. பங்கேற்பவர் மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஸ்ரீ கஜேந்திர சிங் ஷெகாவத் அவர்கள். 11:45 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

இனி காலச்சக்கரத்தில் பின்னோக்கி சென்று ரசிக்கலாம் திரைகானம். முதல் பாடல் ஒலிக்கிறது பார்த்தால் பசி தீரும் படத்திலிருந்து, பி. சுசீலா குரலில்.

0: ரஷ்யாவோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டுல கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
1: ஜல் ஜீவன் மிஷன் கா விஷன் சிறப்பு லோகோ தக் பானி பஹச்சானே கா ஹி நஹி ஹை, யே டீசென்ட்ரலைசேஷன் கா விகேந்திரிகரண் கா உஸ்கா பி எக் பஹுத் படா மூவ்மெண்ட் ஹை. யே வில்லேஜ் ட்ரிவன் விமென் ட்ரிவன் மூவ்மெண்ட் ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 ரூபா வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: உங்களுக்கு தெரியுமா, இந்திய அரசு வழங்கியுள்ள கிசான் கடன் அட்டைகளின் எண்ணிக்கை ஜெர்மனியின் ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கு சமமாகும். அதாவது 8 கோடி விவசாயிகள். இதனால்தான் விதையிலிருந்து சந்தை வரை இந்த தேசம் தங்களுடன் துணை நிற்கிறது என்று நமது விவசாயிகள் கூறுகிறார்கள்.
1: அமாரா சோட்டா கிசான் பாஜார் சே மெஹங்கே பியாஜ் பர் ரண் லேனே கே லியே மஜ்பூர் தா. ஹம்னே ஐசே கரோடோ சோட்டே கிசானோ கோ பி கிசான் கிரெடிட் கார்டு கி சுவிதா சே ஜோடா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது திரைகானம். வழங்கிக் கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை. திரைகானத்தில் தொடர்ந்து பாடல்கள் கேட்கிறோம். பாடல் இடம்பெற்ற படம் பாசம். பாடலை பாடியுள்ளவர்கள் எஸ் ஜானகி மற்றும் குழுவினர்.

0: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
1: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்த்ர பன் சுகா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: நூறு புள்ளி ஒன்று மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் பி. சுசீலா குரலில் அடுத்த பாடல் ஒலிக்கிறது, நெஞ்சில் ஓர் ஆலயம் இந்த திரைப்படத்திலிருந்து.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
1: அது என்ன 2020 பிரேக்?
0: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: திரைகானத்தின் நிறைவாக பாடல் ஒலிக்கிறது. TM சவுந்தரராஜன், P. சுசீலா குரல்களில். பாடலின் படம் இருவர் உள்ளம்.

0: விளையாட்டு, சுகாதாரம், தொழில் ஆகிய துறைகளில் இளையோருக்கு உரிய வாய்ப்புகளை மத்திய அரசு ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பார்கள் என்பதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். நொய்டா சர்வதேச விமான நிலையத்தில் முதலாவது சரக்கு விமானம் தரையிறங்கியுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சென்னையிலிருந்து இந்த சரக்கு விமானம் நொய்டாவில் தரையிறங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். தோல் பொருட்கள், வாகன உதிரி பாகங்கள் உள்ளிட்டவை இந்த விமானத்தில் கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்த விமான நிலையத்தில் வணிக பயன்பாட்டிற்கான போக்குவரத்து கடந்த 2 நாட்களுக்கு முன் தொடங்கியதையும் திரு ராம்மோகன் நாயுடு சுட்டிக்காட்டியுள்ளார். கேரளாவில் PM ஸ்ரீ திட்டம் தொடர்பான காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அரசின் நிலைப்பாடு வரவேற்கத்தக்கது என்று மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். திரிசூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மூலம் மாணவர்கள் பயனடைவார்கள் என்றார். கல்வியில் அரசியலை புகுத்தக்கூடாது என்றும் திரு சுரேஷ் கோபி கேட்டுக் கொண்டார். தில்லியில் அரசின் திட்டங்களை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இத்தகைய மக்கள் நல முகாமை தொடங்கி வைத்து அவர் பேசினார். தில்லி முழுவதும் 42 இடங்களில் இந்த முகாம்கள் 3 நாட்கள் நடைபெறும் என்றும் அவர் கூறினார். தில்லி மற்றும் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து அறிந்து கொள்வதோடு அதன் பயன்களையும் இந்த முகாம்கள் மூலம் பொதுமக்கள் பெறலாம் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். ஜார்க்கண்டிலிருந்து மாநிலங்களவைக்கு 2 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலின் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. 2 பதவியிடங்களுக்கு 3 பேர் போட்டியிடுவதால் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. காலை 9 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 4 மணி வரை நடைபெறும். வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி முடிவுகள் அறிவிக்கப்படும். இந்த தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் திரு பிரணவ் ஜாவும், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா சார்பில் திரு பைத்யநாத் ராமும், பிஜேபி ஆதரவுடன் சுயேட்சை வேட்பாளராக திரு பரிமல்நாத் வாணியும் போட்டியிடுகின்றனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் நிதிநிலையை மீண்டும் சீரான பாதைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் ஆற்றிய உரையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தின் நிதிநிலைமை மோசமான சீர்கேட்டை சந்தித்துள்ளதாகவும் அவர் கூறினார். வருவாய் வரவுகளில் ஏற்படும் இழப்புகள் சரி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழக மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை தமிழக அரசு முழுமையாக நிறைவேற்றும் என்றும் அவர் கூறினார். கூட்டணி ஆட்சி தத்துவத்தின் இலக்கணமாக தமிழக அரசு திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழக அரசியல் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதை தமிழக அரசு செய்து காட்டியுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்திற்கு உரிய நிதி பகிர்வினை மத்திய அரசிடம் கோரும் வகையில் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். இதனை சட்ட ரீதியாக பெறுவதற்கு ஏதுவாக சட்ட வல்லுநர்கள் அடங்கிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு படை மாவட்டம் தோறும் உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஊழல் முற்றிலுமாக அகற்றப்பட்டு வெளிப்படையான நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். புதிய தடுப்பணைகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும், தமிழகத்தின் நதிநீர் உரிமைகள் பாதுகாக்கப்படும், நிலையான சுற்றுலாக் கொள்கை வகுக்கப்படும், தொழில் வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கப்படும், முதலீடுகளை ஈர்ப்பதற்கு ஏதுவாக ஆணையம் ஒன்று ஏற்படுத்தப்படும், அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் தேர்வாணையங்கள் மூலம் குறித்த காலத்திற்குள் நிரப்பப்படும், விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் ஒலிம்பிக் உயர்தர மையங்கள் ஏற்படுத்தப்படும், மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த

0: மேம்படுத்தும் வகையில் அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய வெற்றி தமிழகம் என்ற தொலைநோக்கு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் போன்ற அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டார். நாட்டிலேயே தலைசிறந்த மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு அனைத்து உறுப்பினர்களும் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டார். மேற்குவங்கத்தில் சமூக விரோதிகளுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை பிஜேபி அரசு மேற்கொண்டு வருவதாக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளார். அம்மாநில சட்டப்பேரவையில் ஆற்றிய உரையின்போது அவர் இவ்வாறு கூறினார். ஊழல் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் சட்டவிரோதமாக தங்கியுள்ளவர்கள் கண்டறியப்பட்டு அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்றும் திரு ஆர் என் ரவி கூறினார். ஆந்திராவில் அரசு அதிகாரிகள் களப்பணியில் ஈடுபடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். அமராவதியில் பல்வேறு துறைகளின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். ஒவ்வொரு அதிகாரியும் மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிவதோடு அவற்றை களைவதற்குரிய நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தினார். ஹிமாச்சல பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். சம்பா மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தாக்கில் விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா மற்றும் அன்மோல் கர்ப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அஷ்மிதா சாலிஹா 22-20, 21-15 என்ற சிற்கணக்கில் அமெரிக்காவின் இஷிகா ஜெய்ஸ்வாலை வென்றார். மற்றொரு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் மலேசியாவின் கோ ஜின்வே காயம் காரணமாக போட்டியிலிருந்து பாதியிலேயே வெளியேறியதையடுத்து அன்மோல் கர்ப் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இளையோர் நலனுக்காக எண்ணற்ற வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலையை மீண்டும் சீரான பாதைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா மற்றும் அன்மோல் கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50, 18 ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையில் மெல்லிசை கேட்கலாம். முதலில் டி ஆர் பாப்பா இசையமைத்து ரா ஐயாசாமி இயற்றி எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

அடுத்ததாக சந்ததம் அகம், ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் பாடல், ராகம் தேசாட்சி ஆதிதாளம்.

0: தொடர்வது சதானந்தமயி. ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் பாடல். ராகம் ஹிந்தோளம், கண்டச்சாப்பு தாளம்.
1: அரண்

ராம் காஞ்சி நகர விகாரம் சிவ கல்யாண குணகண சாகாரம் கமனீய கல்பித நிஜமாய காரண கார விதாயக தீரம் கமனீய கல்பித நிஜமாய காரண கார விதாயக தீரம் கனித நித பமக தபத பமக கமரி கம பத பம பத நிசரி சாரி க நிசரி சனித நிச பத நி ம பத கம பரி கம பத நி பாஞ்சசி யதி குஷலம் மானச பரமானந்தரச சிந்து மத்யமணி விந்து சக்கர நிலையாம் நிரந்தரம் யாயேதத் ஸ்ரீ காமாட்சி.

ஜெய சிவாமிருத நாம ஜபம் சுபகாயம் கஜமுக குரு குக வினோத கஜமுக குரு குக வினோத சுமுகம் கஜமுக குரு குக வினோத சுமுகம் கருணா புஷ்பித கல்பலதம் கஜமுக குரு

சுஸ்வர மாணிக்க மனோகர வீணாதரண புரனுத சரசீருக சரணம் கனித நித பம கத பத பம கமரி கம பத பம பத நிசரி சாரி க நிசரி சனித நிச பத நி மபத கம பரி கம பதனி வாஞ்சசி யதி.

கானகலாம் குஷலாம் அவபோதன கந்தர்வ சமாராதித சுஸ்வர கானகலாம் குஷலாம் அவபோத கந்தர்வ சமாராதித சுஸ்வர மாணிக்க மனோகர வீணாதரணம் சுரனுத சரசீருக சரணம் கானகலாம் குஷலாம் அவபோத

இசைமலர் நிகழ்ச்சியில் இதுவரை என் விசாலாட்சி அவர்களின் பாட்டு கேட்டும், மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

0: இரு எழுத்தாளர்கள் சந்திப்பு. பங்கு பெறுபவர்கள் ஆர் கே நாராயணன் மற்றும் டி ஜானகிராமன் ஆகியோர்.
1: வணக்கம் நாராயணன்.
2: வணக்கம்.
1: இப்ப தமிழ்நாட்டுல ரொம்ப பேருக்கு உங்களுடைய எழுத்துக்களை அதிகமா பரிச்சயம் இல்லை. காலேஜில் படிக்கிறவர்கள், பல்கலைக்கழகங்கள் மூலமாக வந்திருக்கிறவர்கள், இந்த மாதிரி இங்கிலீஷில் நிறையா பரிச்சயம் உள்ளவர்களுக்கு உங்களுடைய நாவல்கள், சிறுகதைகள், இன்னும் உங்களுடைய டைரிஸ் அதெல்லாம் பரிச்சயமாக இருக்குது. சாதாரணமாக இங்கிலீஷ் தெரியாத மக்களுக்கு, தமிழ் மாத்திரம் தெரிந்த மக்களுக்கு அதிகமாக பரிச்சயம் இல்லை. இப்போ நீங்கள் தமிழில் எழுதுனதே இல்லையா?
2: தமிழில் எழுதுறதில்ல, தமிழில் வாசிக்கிறேன். அது போருமே.
1: நிறையா வாசிக்கிறீங்களா?
2: சுமாராக வாசிக்கிறேன், ஆப்பிட்டதெல்லாம் வாசிக்கிறேன். ஆனால் பழைய கதையெல்லாம் தான் வாசிக்கிறேன். நான் கம்பராமாயணம், குரல், இந்த இதோட லேட்டர் இது படிக்கிறது ரொம்ப குறைவு.
1: உங்களுக்கு ஏன் தமிழில் எழுதணும்னு தோணல?
2: அதுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தெரியல.
1: இல்லை, இங்கிலீஷ்லேயே ஜாஸ்தியாக எழுதுறேன்.
2: முதல்ல பிடிச்சி இங்கிலீஷ்லேயே படித்து இங்கிலீஷே பண்ணி எனக்கு இங்கிலீஷை கண்ட பிடிக்கும்.
1: இல்லை, எனக்கும் பிடிக்கும். இப்போ ஒரு அபிப்பிராயம் நிலவருது இப்போ நாட்டில், அதாவது கிரியேட்டிவ் லிட்ரேச்சர், இந்த மாதிரி சிருஷ்டி இலக்கியம்னு சொல்கிறாள், அந்த படைப்பு இலக்கியத்தில் வந்து அதிகமாக தன்னுடைய தாய்மொழியில் தான் எழுத முடியும். வேறு மொழியில், அயல் மொழிகளில் எழுத முடியாது. நான் தமிழர்னா தமிழ் தான் எழுத முடியும், தெலுங்கில் எழுத முடியாது அல்லது இங்கிலீஷில் எழுத முடியாதுன்னு ஒரு அபிப்பிராயம் இருக்குது. இங்கிலாண்டிலேயே பிறந்து வளர்ந்துருந்தா சின்ன குழந்தையிலேருந்து எழுதலாம், ஏன்னா அந்த ஜனங்களுடைய மொழி, அவர்கள் பேச்சு வழக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு ஒரு எண்ணம் இருக்குது. இங்கிலீஷில் எழுதுறதுனால ஏதாவது அறிக்கை எழுதுறது, ரிப்போர்ட் எழுதுறது, இந்த மாதிரி தான் எழுத முடியும். படைப்பிலக்கு எழுத முடியாதுன்னு ஒரு அபிப்பிராயம் ஒன்று பொதுவாக இருந்துட்டு இருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க?
2: அதை ஒத்துக்கிறது இல்லை. என்ன கிரியேட்டிவ் ரைட்டிங்ன்றத நீங்கள் என்ன ஒரு வார்த்தை சொன்னதுக்கு என்ன?
1: படைப்பு இலக்கியம் அல்லது சிருஷ்டி இலக்கியம்.
2: சிருஷ்டி இலக்கியத்தில் ஒரு விதமான சாஸ்திரமும் சொல்ல முடியாது. இது இப்படி தான் சில பேர் சொல்லுவா, அது இருந்தால் தான் எழுத முடியும்பா. ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு தியரி. நான் எழுதிருக்கேன்னு தோன்றதை ஒழிய இங்கிலீஷில் எழுதுறேங்கிற அபிப்பிராயம் நீங்கள் சொன்னப்புறம் தான் எனக்கு இப்போ மனசுக்கு வருது. கிரியேட்டிவ் ரைட்டிங்கில் தியரி ஒரு விதமான ரூல்ஸும் யார் சொல்கிறதையும் ஒத்துக்க முடியாது. அது சில பேருக்கு இங்கிலீஷில் எழுத முடியும், சில பேருக்கு தமிழில் எழுது. தமிழ் தெரிஞ்சவா எத்தனை பேர் நல்லா எழுதுறா? தமிழ்லேயே பிறந்து வளர்ந்து தமிழ்லேயே எழுதணுன்றவாள் டாப் கிளாஸே எத்தனை பேர் இருந்திருக்கா? இங்கிலாண்ட்லேயே இங்கிலீஷ் பரிச்சயத்திலேருந்து இங்கிலீஷ் ரைட்டிங்கே குறைஞ்சி போயிடுத்தாங்க. கிரியேட்டிவ் ரைட்டிங் டோட்டலாக பாயிண்ட் வருது. இப்போ அன்பு இருந்தாலும், அந்த பாஷையில் தினமும் பேசிட்டு எழுதிட்டு இருந்தாலும், லெட்டர்ஸ் லெட்டர்ஸ் எழுதுவா, ஃபிலிம் பார்ப்போம், எல்லாம் பார்ப்போம், எத்தனை பேருக்கு ஃபஸ்ட் கிளாஸ் கிரியேட்டிவ் ஒர்க் இருக்குது? பாஷை பற்றினது அதெல்லாம் ஒரு சென்டிமெண்ட், அவ்வளோதான், ஒரு பாப்புலர் சென்டிமெண்ட். நான் அது ஒத்துக்க மாட்டேன். நான் இங்கிலீஷில் எழுதலை, நான் எழுதுகிறேன் அவ்வளோதான், அது இங்கிலீஷு வழியாக வருது
1: அவ்வளோதான். அதனால் தமிழ் இங்கிலீஷ் அந்த மாதிரி ஒரு
2: அது ஒரு மாதிரி இங்கிலீஷு, அது தமிழுக்கும் போது அதை படித்தாக்க எந்த பாஷையில் படிக்கிறோன்னு தெரியாது. அது மாதிரி ஒரு ஸ்டைல் ஒன்று இவால்வ் ஆயிருக்கு. அதில் அந்த பாஷையோட குவாலிட்டி மின்னுக்கு வராது, ஐடியா மாத்திரம் தெரியும். அது கொஞ்சம் டிஃபிகல்ட் அந்த மாதிரி இவால்வ் பண்ணுறது. அதனால் எனக்கு எந்த பாஷையில் எழுதுனா என் கேரக்டர்ஸ் பேசுகிறதெல்லாம் எனக்கு என்னமோ அவள் பாஷையிலே பேசுகிறாப்புல தோன்றுறது.
1: அவர்கள் தமிழ்

0: பேசினாலும் கன்னடத்துல பேசினாலும்
1: எல்லா இடத்துலயும் டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. பின்லாண்டு, ரஷ்யா, ஹீப்ரூ எல்லாத்துலயும் டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. அந்தந்த ஊர்ல படிக்கிறவ அவ ஊர் பாஷையில தான் அது பேசுறான்னு தெரிஞ்சுக்கிறேன். மனுஷத்துவம் இருக்கிறது எல்லா இடத்துலயும், எல்லா தேசத்துலயும், எல்லா பாஷையிலயும் ஒரே மாதிரி தான்.
0: இப்ப இங்கிலீஷ பத்தி பேசுறபோது, இங்கிலீஷ் உங்க பாஷையா இருந்தாலும் என்னுடைய பாஷையா இருந்தாலும் இந்தியர்களே ஒரு இந்திய மொழியாகவே அதை கருத ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப இங்கிலீஷ இப்படி இருந்தாலும் இங்கிலீஷ் வந்து தேசத்து தேசம் மாறி விடுறது. மலையாள இங்கிலீஷ் இருக்கு, வங்காள இங்கிலீஷ் இருக்கு, தமிழ் இங்கிலீஷ் இருக்கு, ஆஸ்திரேலிய இங்கிலீஷ் இருக்கு, அப்புறம் வந்து கனேடியன் இங்கிலீஷ் இருக்கு, அமெரிக்கன் இங்கிலீஷ் இருக்கு. அப்ப அமெரிக்கன் இங்கிலீஷ் அமெரிக்கன்னே சொல்றாங்க, இங்கிலீஷ்னு கூட சொல்றதுக்கு சில பேர் சங்கோஜப்படுறாங்க. யூரோப்பியன் இங்கிலீஷ், ஜெர்மன் இங்கிலீஷ் இருக்கு, இந்தியன் இங்கிலீஷுக்கு வந்து இண்டிஷ்னு கூட பேர் கொடுத்துருக்காங்க. இப்ப உங்களுடைய நூல்களை வாசிக்கிற போது அவர்கள் மொழிங்கிற அளவில் எப்படி அதை பார்க்குறாங்க? அவங்க இப்போ ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்னு இங்கிலாண்டில் பேசுகிறாங்க, அதை மாதிரி பார்க்குறாங்களா?
1: எந்த பாஷையில் எழுதியிருக்கேங்கிறது பேக்ரவுண்டுக்கு போயிடுறது, அது ஒருத்தரும் கவனிக்கிறதில்ல. அதில் இருக்கிற மெட்டீரியல் மாத்திரம் பார்க்குற, கேரக்டர்ஸு, அவளுடைய லைஃப், அவளுடைய எண்ணங்கள் இதெல்லாம் தான் கவனிக்கிற அளவு. ஒழிய அவள் இருக்கிற இடம், ஒரு ரோடு, கடை, வீதி, ரிவரு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதை கவனிக்கிறச்ச எந்த பாஷையில் இருக்குன்றத கவனிக்கிறது.
0: இப்போ நீங்கள் சிறுகதைகள் ஒரு சுமார் ஒரு 200 எழுதியிருக்கீங்க.
1: ஆமாம்.
0: நாவல் வந்து இப்போ
1: 12வது எழுதிருக்கேன்.
0: இப்போ எழுதிருக்கீங்க, அதுக்கு பேர் என்ன?
1: அதுக்கு பேர் கொடுக்கல இன்னும், கடைசியில் தான் கொடுக்குற வழக்கம். நான் பேர் நாமகரணம்ன்றது பிறந்த 10வது நாளோ 8வது நாளோ இருக்கு, அது கிடையாது என்கிட்ட. பப்ளிஷர்கிட்ட போய் எல்லாம் இது பண்ண அப்புறம் நாவல் நம்பர் 12 கொடுக்குறது. அது கடைசியில் ப்ரூஃப் எல்லாம் ஆகி ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் வந்தப்புறம் அதுக்கு ஒரு பேர் இதான ஒன்று தோணும். அப்போ அதை பேரை போடுறது.
0: இந்த சமயத்துலாம் பேர் கொடுக்குற வழக்கம்.
1: இந்த நாவலுக்கு இப்போ பேர் கொடுக்க முடியாத திண்டாடுறேன். என்ன கேரக்டர், இதில் இருக்கிற கதை ஒரு புலியை பற்றினது. ஒரு புலி தன்னுடைய சுயசரித்திரத்தை சொல்கிறப்பல ஜூவில் படுத்துன்னு இருக்கு, உள்ளுக்குள்ள மனுஷத்துவம் அதுக்கு. அது வெறும் புலி தான், அது என்ன ஆட்டை கண்டா துரத்தும், மனுஷாலை கண்டா இது பண்ணா எல்லாம் விட்டு விடுத்தும்.
0: ஆனால் இப்போ துரத்து விட்டு ஜூவில் இருக்கு.
1: ஜூவுக்கு வரத்துக்கு முன்னோட பெரிய மகான் உத்தர் அதை வளர்த்துன்னு வந்தார். அவரோட தத்துவங்கள்லாம் அதுக்கு உள்ளுக்குள்ள நல்ல ஊறி போயிருக்கு. அது நான் யாருன்னு யோசனை பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துட்டார். அதுக்கு ஹூ ஆம் ஐ பெரிய தத்துவம். அந்த தியானத்தில் அதுக்கு தன்னுடைய ஆத்மாவை பற்றி ரொம்ப தெரிஞ்சுன்னுட்ருக்கு.
0: ஞானி ஆயின்ட்டுருக்கு,
1: ஞானி ஆயின்ட்டுருக்கு, பக்குவம் ஆயின்ட்டுருக்கு. பக்குவம் வர டைமில் அதை வளர்த்துன்னு வந்தவர் எனக்கு சமாதி ஆகிட போகிறேன், நீ வெளியில் இருந்தியான யாரானு ஒன்று ஷூட் பண்ணுவா, நீ ரொம்ப பக்குவம் அடைஞ்ச தொட்டு உன்னால் ஹண்ட் பண்ண முடியாது, இனிமேல் ஒன்று ஒரு ஜூவில் கொண்டு போய் விட்டுறேன், அங்கே அவள் பார்த்துப்பா, அங்கேருந்து உன் ஜென்மத்தை கழித்து இன்னொரு ஜென்மத்தில் பார்த்துக்கலான்னு போயிடுறார். அதுக்கப்புறம் அந்த ஜூவுக்கு வருது. அங்கே வந்து தன்னுடைய சரித்திரத்தை பற்றி யோசனை பண்ணின்னு இருக்கு. யாரானு கேட்டாக்கா, என் மைண்டில் இருக்கிறத தெரிஞ்சுட்டாக்கா என் லைஃப் இப்படி இருந்ததுன்னு முதல்ல பிடிச்சி ஆரம்பித்து அதுதான் நாவல்.
0: இப்போ இந்த கதையை கேட்குற போது எனக்கு உங்களுடைய எழுத்தை பற்றி பொதுவான அபிப்பிராயம் இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுறது.

0: உங்கள் எழுத்தில் ஒரு ஹாஸ்யம் இருந்துகிட்டே இருக்கும். இங்கே பார்த்தா அடிப்படையாக ஒரு ஹாஸ்யம், ஒரு முத்துமாலைக்கு நூல் இருக்காப்புல கதைக்கெல்லாம் நடுவில், உங்களுடைய கருத்துக்களுக்கெல்லாம் நடுவில் ஒரு நகைச்சுவை இருந்துருக்கும், அதோட ஒரு சின்ன ஒரு துயரமும் இருந்துருக்கும். இந்த மாதிரி பாத்திரங்களை நீங்கள் எப்படி கதைக்கு எங்கேருந்து எடுக்கிறீங்க எல்லாத்தையும்?
1: எங்கேருந்து எடுக்கிறேன்னா சரௌண்டிங்ஸ்லேருந்து எடுக்கிறேன்,
0: சுற்றுப்புறத்துலேருந்து.
1: யாரான ஒரு பாத்திரம் வந்து திடீர்னு மனசுக்கு அப்பீல் ஆகும் எனக்கு, அவளை பற்றி யோசனை பண்ணாக்கா அப்படியே கதை உருவாயிடும். அவள் ஒரிஜினல் வந்து ஒரு அளவு தான் அதுக்கு ரிலேஷனாக இருக்கும், பாக்கியெல்லாம் அப்புறம் டெவலப் ஆகிடுறது. ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஒரு கேரக்டர் இருக்கும். ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்னு ஒன்று எழுதியிருக்கேன், அதில் ஒரு மனுஷன் ஒருத்தன் மைசூரில் இருந்தான், ஒரு மரத்துங்களை உட்காந்து போகிற வரவர்களுக்கெல்லாம் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் பணம் வேட்டை வாங்கிட்டு
0: இந்த மனு விண்ணப்பங்கள் எல்லாத்தையும்
1: எப்படி கடன் வாங்குறதுன்னு சொல்லி தருவோம், பேங்க்ல இருந்து கடன் வாங்கிக்கிறது எப்படி,
0: மணி ஆர்டர் ஃபில் பண்றது, இந்த மாதிரி வேலை.
1: இது மாதிரி அவன் தான் கேரக்டர் எனக்கு. அதுல இருந்து அவன் பெரிய பேங்கரை போயிட்டு எல்லார்ட்டையும் டிபாசிட் வாங்கிட்டு, அவன் டிபாசிட் வாங்கிட்டாலே அவளுக்கு ஒரு கௌரவத்தேன்னு ஆயிடுச்சு.
0: கடைசியில் என்ன ஆகுது?
1: கடைசியில் எல்லாம் போயிடுறது அவனுக்கு. ஒரு நாள் பேர் கட்டு போகிறது, அன்னைக்கு எல்லாரும் வந்துடுறான், அவங்ககிட்ட கொடுத்துவாரலாம், அன்னைக்கு பேங்க் கரப்ட் ஆகிட்டு திருப்பி மரத்துக்கு இழைய போயிடுறான். அவன் என்னன்னு தெரியாது எனக்கு. அவன் லைஃப்லேருந்து ஆரம்பிச்சது இது, ஃப்ரீயாக இருக்கணும் ரைட்டர், போகிறது வருது எல்லாம் ஒரு காரில் போய் ஃபாஸ்ட்டாக போய் ஒரு இடத்துல அறிஞ்சிட்டு போனால் ஒன்றும் தெரியாது, நடந்து க்ரௌடில் போகணும், கும்பலில் போகணும், நிதானமாக போகணும், ஏதானு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் அதை பார்த்து நிற்கணும். முதல்ல அது எழுதுறதுக்காகவே இல்லை, அதை பார்த்து சந்தோஷப்படுற டெம்பர்மெண்ட் இருக்கணும்.
0: வாழ்க்கையை பார்த்து,
1: வாழ்க்கையை பார்த்து எந்த கண்டிஷனில் பார்த்தும் அது ஒரு திருப்தி, அதுலேருந்து அப்புறம் டெவலப் ஆகும்.
0: எத்தனையோ ஒலிகள் கேட்கறது, சப்தங்கள், பேச்சுகள் எல்லாம் கேட்டுருக்கு, காட்சிகள் பார்க்குறோம், அதை பார்த்துட்டே இருக்கணும்.
1: கதை எழுத போகிறோங்கிறதுக்காக
0: ஆமாம்.

0: நோக்கத்தோடு பார்க்கறது இல்லை. அதுலேயே என்ஜாய்மெண்ட் இருக்கணும். மனுஷால பார்த்து அவ லைஃப் எத்தனையோ வித லைஃபுக்கு ஒரு நிமிஷம் அப்சர்வ் பண்ணுமானா, எத்தனை விதமாக ஜனங்கள் லீவ் பண்ணுறா, எத்தனை விதமாக ஸ்ட்ரகிள் பண்ணுறா, எத்தனை வித சந்தோஷங்கள் இருக்குது, கஷ்டத்தில் ரொம்ப சௌக்கியமாக இருக்கிறவா இருக்கா, சௌக்கியத்தில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு காரில் போயிட்டுருக்கிறவளும் இருக்கா. இதெல்லாம் லைஃப். எனக்கு ரைட்டர் ஆகணும்னா ஃபஸ்ட்டு முதல்ல அட்வைஸ் என்ன,
1: தெரிய தெரியணும், அலைய தெரியணும்,
0: தெரு தெருவா அலைங்கன்னு சொல்லுவேன்,
1: சுத்த தெரியணும், ஊர் ஊரா,
0: தெரு தெருவா ஊர் ஊரா எங்க பார்த்தாலும் அலைஞ்சு ஜனங்களை பார்த்தா பேசி, யாரா நாலு பேர் பேசியிருந்தா அவ என்ன பேசிட்டு இருக்கான்னு மெதுவா தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துலயும் சுவாரஸ்யம் இருக்கணும், இருந்தாதான் தானே டெவலப் ஆகும். அப்படிதான் நான் எழுதிட்டு இருக்கேன் சார். என்னோட அட்வைஸ் எல்லாருக்கும் சரிப்படுமோ சரிப்படாதோ. இப்போ கதைகள் சிலதுல மேகசின்ஸ்ல பாக்குறேன், எங்கே நம்ம கண்டிஷன்ஸ்ல எங்கே நடக்காத கேரக்டர்ஸா இருப்பான். சித்திரம் எழுதுறவா கூட கொஞ்சமான ரியலிஸ்டிக்கா இருக்க மாட்டேன்.
1: இப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த பத்திரிகைகளை பார்த்து அந்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சிக்கிறவங்க இருக்காங்க. இப்ப வாழ்க்கையை பார்த்து எழுத்து அமைகிறதுக்கு பதிலா யாரோ ஒருத்தன் எழுதி அதுக்கு ஒருத்தன் சித்திரம் போட்டு அதை பார்த்து இவர்கள்
0: வாழ்க்கையை பார்த்து இவா கேடுறது, இவளை பார்த்து சித்திரக்காரன் கேடுறது ஹோப்லெஸ்ஸா இருக்கு. அது ரைட்டர்ஸ் ஒரு ஆக்யூரசி இருக்கணும், சைக்காலஜி, சோசியாலஜி, பேக்ரவுண்ட், இதெல்லாம் சத்தியம் இருக்கான்னு பாத்துக்கணும். அசத்தியமா இருக்கு.
1: அசத்தியம் ஏற்படுறதுக்கு என்ன காரணம்னு சொல்றீங்க?
0: சீரியல் எழுத போனாக்கா அந்தந்த வாரம் எதையோ எழுதிட்டு போனோம், டெஸ்பரேட்டா நீங்க உட்காந்து எதையோ பண்ணி ஒரு கல்பனை நினைச்சுட்டு, கல்பனையே இல்லை, அது இது ஒரு அபரேஷன். அதுக்கு தமிழ்ல ஏதாவது வார்த்தை சொல்லுங்க, அபரேஷனுக்கு என்ன?
1: அபரேஷனுக்கு விபரீதமா விபரீதமாக போகிறது தான்.
0: ஆமாம்,
1: ஏதாவது சரிக்கின்னு போகிறது, ஏதாவது நேர் பாதையை விட்டுட்டு இங்கெங்கேயோ போயின்னு இருக்கிற சுற்றி இருக்கிறது.
0: நம்ம எழுதுறது சத்தியம் இருக்கான்னு பார்த்துக்கணும். ரைட்டர்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ஹியூமன் பீயிங்ஸில் ஜாதி கிடையாது. ஆச்சா, பட் சைக்காலஜி ட்ரூவாக இருக்குமா, இந்த பேக்ரவுண்ட்ஸ் ட்ரூவாக இருக்குமா, இந்த சுச்சுவேஷன்ஸ். சும்மா காதல்னு போட்டு கண்டுபிடி பாசிபிள் ரொமான்ஸ் எல்லாம் எழுதுற எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. பார்த்தா நல்ல ரைட்டர்ஸ் எழுதுறது நல்லா இருக்கு,
1: ஆனால் இந்த சத்தியம் இல்லை.
0: சத்தியமே இல்லை, அசத்தியம் ரெண்டும் இருக்கு.
1: ஆனால் இது வியாபார உலகம். இப்ப வர வர வர
0: வியாபாரம் என்னது, வியாபார உலகம் தான். இப்ப நான் எழுதிட்டு பணம் சம்பாதிச்சுட்டு அதுல தானே பொழைச்சுட்டு இருக்கேன், அதுக்குள்ள ஒரு ட்ரூத் வேண்டாமா? நான் ஃபிக்ஷன் ஆனாலும் ஃபிக்ஷனுக்குள்ள உண்டான ட்ரூத் சிலது உண்டு, அதுக்குள்ள இருக்கணும். ஜனங்களுக்கு வாசிக்கணுங்கிற ஆசை ரொம்ப இருக்கு. ஒரு மேகசினோட சர்க்குலேஷனை பார்த்தா இந்த காலத்து வார்த்தை சொல்லணும்னா பயங்கரமா இருக்கு. ஏக சர்க்குலேஷன், எல்லாம் வாசிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு தான் வாசிக்கிறான். அவளுக்கு கொடுக்கறது ப்ராப்பரா இல்ல, சரியா இல்ல.
1: வாசிக்கிறதுக்கு நிறைய பசி இருக்கு,
0: பசி இருக்கு,
1: சாப்பாடு சரியா,
0: சாப்பாடு வெறும் வக்கீல போடுற. அவளுக்கு முக்கால்வாசி லேடிஸ் தான் படிக்கிறா ஜாஸ்தியா. மத்தியான வேளையில எல்லாரும் ஆபீஸுக்கு போய் குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு போன அப்புறம் சமையல் உள்ள மூடிண்டு கொஞ்ச நேரம் ரொம்ப சௌகரியமா உட்காந்து படிக்கலாம்னு பாக்குறா. அவளுக்கு கொடுக்கறது விஷயம் இது ஒண்ணுதான் இருக்கு. ஒரு 3 hours தானே ஒவ்வொருத்தரும் படிக்கிறா. நான் பார்த்ததுல
1: நீங்க வெளிநாடுகளுக்கு போய் பாக்குறீங்களே, இப்ப அமெரிக்கா, ஐரோப்பா மேலான பல இடங்களுக்கு போறீங்க, அங்க வந்து வாசிக்கிறவர்களுடைய மனப்பான்மை இந்த மாதிரி இருக்கா இல்லாட்டக்கா அதுல வேறுபாடுகள் இருக்கா? அங்கேயும்
0: எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணிருக்கா.
1: அமெரிக்காவிலேயே சரி,
0: அமெரிக்கால பாத்துக்க, நான் ஒரு ஷூ ஷைன் அவனோட பேசிட்டு இருந்தேன். கிராண்ட் சென்ட்ரல் ஸ்டேஷன் வாசல்ல இருப்பான் ஓல்ட் மேன், காலை இப்படி வச்சா பாலிஷ் போட்டு அவன் தன்னை பத்தி கேட்டாலும் சொல்லுவான், என்னப்பா பண்ணுவேன் நீன்னு. அவன் சொன்னான், 9 மணி காலம்புரை ஆபீஸுக்கு போற அவசரமா போறாள், அவளுக்கெல்லாம் பாலிஷ் பண்ணுவான். அதை முடிச்ச உடனே 10 மணிக்கு எல்லாம் ஓஞ்சி போன உடனே அதுக்கு மேல இருக்க மாட்டான் அந்த இடத்துல. அதை எடுத்துட்டு கார்ல வீட்டுக்கு போடுறோம். அவன் வீட்டுக்கு,
1: அவனுக்கு சொந்த கார் இருக்கு,
0: சொந்த கார் இருக்கு. வீட்டில் போய் என்னடா பண்ணுவேன்னா, ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு புக்ஸ் வச்சுருக்கான் லைப்ரரி, ஐ கீப் ஆன் ரீடிங், லாங் பிளேயிங் ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்கேன் ஸ்டீரியோவில், அது போட்டு கேட்டுருப்பேன் பாட்டு. அப்புறம் சாயங்காலம் இப்படி கொஞ்சம் போய் ஐ ஹாவ் எ ட்ரிங்க் இன் தி பப்,
1: அவளுடைய கலாச்சாரத்தில் பெரிய
0: குற்றம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து சாயங்காலம் வந்துட்டு கொஞ்சம் டிவி பார்த்துட்டு தூங்குவேன்றான்.
1: அவனுடைய படிப்பு புஸ்தகங்கள்லாம்,
0: படிப்பு லேட்டஸ்ட் புக்கெல்லாம் சொல்கிறான் சார். அவன் ஃபாலோ பண்ணுறாள், பேப்பரில் வர லிஸ்ட் எல்லாம் பார்க்குறான், பப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பார்க்குறான். அவன் எங்கேயோ பப்ளிஷர்ஸ் இதுலேயும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். முதல்ல ஒரு ஹேண்டிமேனா அட்டெண்டர் நம்ம அந்த மாதிரி, அந்த காலத்தில் புக்ஸ் வருவா போறவா எல்லாம் தெரியும். அந்த லெவலில் இருக்கா சில பேர்.
1: ஐரோப்பாவிலையும் இந்த மாதிரி இருக்கு.
0: எங்கேயும் இருக்கு, எல்லா இடத்துலையும். நம்ம தேசத்துல தான் கொஞ்சம் மாற்றமாக இருக்கு. ஆனால் காலட்சேபங்கள் அப்புறம் பிரவசனங்கள் இதுக்கெல்லாம் போகிற கும்பலை பார்த்தா ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. தெரிஞ்சுக்கணும் இருக்கு.

0: ஹையஸ்ட் தானே சொல்றது.
1: ஆமா காலட்சேபம்
0: அவர் சொல்ற ஏதோ நல்ல டெலிவரி இல்லட்டாலும் சப்ஜெக்ட் ரொம்ப அதுக்கு இவ்வளவு ஒரு டைம்ல 2000 3000 5000 பேர்கள் சேர்றதுன்னா
1: அவர்களுக்கு ஏதோ ஆசை இருக்கு. நல்ல விஷயங்கள் உயர்ந்த விஷயங்களை
0: போய் கேட்டு வரல. 40 நாள் ஒரு சீரீஸ் வச்சாக்க 10 தடவை மகாபாரதம் கேட்டிருந்தாலும் அதை போய் 40 நாள் கேட்டுட்டு தினம் சந்தோஷப்பட்டு வர
1: அந்த ஜனங்களே தான் அந்த புத்தகத்தையும்
0: வாசிக்கிறாங்க.
1: பகல்ல அவர்கள் தானே இதையும் வாசிக்கிறாங்க. அதனால வந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமை எழுதுறவர்களுடையது.
0: எழுதுற ஒரு லெவலுக்கு மேல எழுதினாக்க பப்ளிஷர் எடுத்துக்க மாட்டேன்பா, அந்த பயம் இருக்கு இல்லையா?
1: அவர்களுக்கு வியாபார நோக்கம் நிறைய விற்கணும்னு
0: ஒரு ஃபார்முலா
1: இது வந்துட்டே இருக்கு.
0: ஒரு ரொமான்ஸ் எழுதி அதுல சக்சஸ்ஃபுல்லா அதை மாத்துறதுக்கு பயப்படுறான். மாத்தினா மார்க்கெட் போயிடணும்ட்டு. இதெல்லாம் இருக்கக்கூடாது. ரைட்டர் ஒன்னு பத்தி யோசிக்க கூடாது.
1: இந்த மாதிரி பத்திரிகைகள் வெளிநாட்டுல கிடையாதா? அதாவது ரொம்ப மோசமான பத்திரிகைகள் அங்க இருக்கு, நிறைய இருக்கு. அங்க வந்து இந்த மாதிரி அப்சீன் லிட்ரேச்சர்
0: வேண்டியது நம்ம நாட்டுல ரொம்ப குறவு
1: அங்கேயே நிறைய இருக்கு. ஆனாலும் வந்து ஜனங்களுக்கு வந்து ஓரளவுக்கு
0: செல்ஃப் டிசிப்ளின் இருக்கு இல்லையா?
1: ஆமா, அது கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கங்க. பத்திரிகைகளை நிறுத்த முடியாது. கதைகளை வந்து இந்த மாதிரி கதைகளை போடாதுன்னு சொல்ல முடியாது, எழுதாதுன்னு சொல்ல முடியாது. எப்படி இதை தரத்தை வசத்தலாம்?
0: நான் எப்படி சொல்லட்டும்?
1: நீங்க சொல்ல முடியும்.
0: ஏன்னா நான் ரிஃபார்மரே இல்லை. நான் இருக்கிறத வரணும் கவனிக்கிறிய மேர் ரிப்போர்ட்டர். எனக்கு ரிஃபார்ம் பண்ணவே தெரியாது, ஐடியாவும் கிடையாது. 1 இயர் ரிஃபார்ம் பண்ண முடியாது எனக்கு. என்னோட எண்ணம் என்னன்னா 1 இயர் ரிஃபார்ம் பண்ண முடியாது. தானே சரியானும் எல்லாம்
1: தானே தான் சரியாகணும். அதாவது எழுதுகிறவன் வந்து இருக்கிற கால தேச வர்த்தமானத்தை அப்படியே எடுத்து காட்டலாம். ஓரளவுக்கு வந்து ஏதாவது கோடி காமிக்கலாம் நல்ல விஷயங்களை பார்த்து, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் செய்யறதுக்கு முடியாது. அதனால் புஸ்தகங்கள்லாம் எத்தனை பாஷையில் மொழிபெயர்த்துருக்காங்க?
0: யூரோப்பியன் பாஷைகள் எல்லாம் ஒரு 15 லாங்குவேஜஸில் இருக்கும்.
1: நீங்கள் புஸ்தகங்களை படிச்சிருக்கிறீங்களா இங்கிலீஷில்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்களே போய் அந்த பப்ளிஷர்கிட்ட பேசுகிறீர்களா, இல்லாட்டா உங்களுக்கு யாராவது நடுவில்?
0: எனக்கு ஏஜென்ட்ஸ் இருக்கா. இப்போ ஏஜென்ட்ஸுங்கிறவ அட்டர்னிஸுங்கிறப்பலன்னு வச்சுக்கோங்களேன், சொலிசிட்டர்ஸ் மாதிரி. அதாவது லிட்டரரி ப்ராப்பர்ட்டின்னு தான் வச்சுருக்கா, ப்ராப்பர்ட்டின்னு தான் பேசுவாங்க,
1: சொத்து.
0: ஆமா, அதுக்கு வேண்டிய ஒரு புஸ்தகம் எடுத்தா, ஒரு கதைன்னு எடுத்தா பலவித ரைட்ஸ் இருக்கு. அதுல பலவித யூசஸ் இருக்கு.
1: அச்சிடுற உரிமை, அப்புறம் வந்து ஒலிபரப்பு,
0: சீரியல் ரைட்ஸ், மேகசின் ரைட்ஸ், அந்தாலஜி, அப்ரிஜ்மெண்ட், ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ். அதெல்லாம் நம்ம பார்த்துக்க முடியாது, தெரியும் தெரியாது. அதெல்லாம் கான்ட்ராக்ட்ஸ் டிராஃப்ட் பண்றதாவா, நெகோசியேட் பண்றதாவா தான். பப்ளிஷருக்கு ஆத்தருக்கு நடுவில் அவா வேண்டியதெல்லாம் பண்ணுவான். ஏன்னா பப்ளிஷர் போய் பப்ளிஷர் ஆதரவு பார்த்தப்போ பணத்தை பத்தியே பேச மாட்டான்.
1: அப்படியா?
0: அந்த சமாச்சாரங்களை பத்தி பேசுறது இல்ல. என்ன சொல்லுவாருன்னா, ஓ தட்ஸ் ஆல் ரைட், லிட்டர் ஏஜென்ட் டேக் கேர் ஆஃப் இட். நாமளும் பப்ளிஷர் வந்து என்கிட்ட வந்து கேட்டு இதுக்கு என்ன இது என்ன, ஐ டோன்ட் எனி திங் அபவுட் இட், யூ கேன் டாக் டு மை ஏஜென்ட் அபவுட் இட்ன்றது. ஒரு ஒரு ஏஜென்ட்டும் ஒரு 100-200 ஆத்தர்ஸோட இதை இது பண்ண பெரிய கவர்மெண்ட் இது மாதிரி நடக்குது. அவ்வளோ பணங்கள் போக்குவரத்து இருக்கும். அதெல்லாம் அந்தந்த டேட்ஸில் அவள் கரெக்டாக பார்த்து அனுப்பிச்சிடுவா. அவளுக்கு தான் போகும் எல்லா ராயல்ட்டியும். அவள் வந்து அப்புறம் நமக்கு அந்தந்த டைமில் அனுப்பிச்சுருப்பா.
1: அந்த ஏஜென்ட்டுகளுக்கு இந்த ஆசிரியர்களை பற்றி எப்படி தெரியும் அவர்களுக்கு? நான் வாசிருந்தா தானே தெரியும்.
0: அவன் வாசிக்கிற ஒரு ஒரு மேனுஸ்கிரிப்டையும் அவன் முதல்ல ரசிச்சுட்டு அப்புறம் தான் பாக்கி வேலை நடக்கும்.
1: ஸோ உங்களுடைய கையெழுத்து பற்றி அவர்களுக்கு முன்னாடி ஏஜென்ட்டுக்கு அனுப்பிச்சுடுறீங்க?
0: ஆமாம் ஆமாம்.
1: அப்புறம் அவர் வந்து அதுக்கு வேணுங்கிற பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி
0: அதெல்லாம் நடத்தி நான் ஏன் கண்டிஷனில் எனக்கு முன்னாலே அட்வான்ஸ் வந்துடுறது. கான்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நான் எழுதுறது.
1: உங்களுடைய நாவல்கள், சிறுகதைகள் எல்லாவற்றிலும் இந்த மால்குடின்னு ஒரு ஊர் வருது. அங்கே தான் எல்லா பாத்திரங்கள், வீடுகள், அப்புறம் பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் இருக்குது. ஒரு நாளைக்கு பார்த்தா வாசிக்கிற போது சின்ன கிராமம் மாதிரி இருக்குது, ஒரு நாளைக்கு பஞ்சாயத்து டவுன் மாதிரி இருக்குது, ஒரு நாளைக்கு பெரிய முனிசிபால் டவுன் மாதிரி இருக்குது. இது எங்கே இருக்குது இந்த மால்குடி?
0: மால்குடிங்கிறது எல்லா இடத்துலையும் நான் பார்த்த இடத்துலலாம் இருக்குது. ஆனால் ஒரு அட்லாஸ்லையும் இல்லை.
1: அட்லாஸில் இல்லை.
0: சிக்காகோ யூனிவர்சிட்டியில் மாத்திரம் ஒரு வேர்ல்டு லிட்டரரி அட்லாஸ் ஒன்று பண்ணியிருக்கேன்.
1: ஃபுல்லாக
0: எல்லா ஊர் மேப்ஸும் போட்டு இது அதில் போட்டு மால்குடின்னுட்டு கம்ப்ளீட் மேப் எழுதியிருக்கேன். அதில் எந்தெந்த புஸ்தகத்தில் எந்தெந்த இடத்துல வருதுன்னுட்டு அவள் எழுதியிருக்கா. அதை பார்த்தப்புறம் தான் எனக்கு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சது. அது முதல் முதல் நான் ஃபஸ்ட் நாவல் செப்டம்பர் 30th 1930 ஆரம்பித்தேன். ஆரம்பித்த உடனே ஒரு வித ஐடியாவும் கிடையாது, தலையில் ஒன்றும் கிடையாது. ஒரு நோட் புக் இருந்து ஒரு பெண் இருந்தது எழுதணுன்றத விஜயதசமி டே அன்னைக்கு எங்க பாட்டி கிட்ட கேட்டேன், ஒரு நல்ல நாள் சொல்ல ஒரு புஸ்தகம் ஆரம்பிக்கணும் ஃபர்ஸ்ட் நாவல். அதுக்கு முன்னாடி

0: எழுதியிருந்ததில்ல, பின்ன எழுதியிருக்கேன், முன்ன எழுதியிருந்தது கிடையாது. ஒரு நல்ல நாள் விஜயதசமி நாளில் இருக்கு, நீ வேணால் எழுதுற இன்றைக்கி தான். சரி, 40 pages நோட் புக் வச்சுட்டு ஆரம்பித்தேன். எத்தனை நாள் உட்காண்டாலும் ஒன்றும் தோணலை, ஏன்னா உதிரமாக போச்சு. நான் நல்ல நாள் போயின்னு இருக்கேன், எதானே எழுதணுமேனு ரயில் மால்குடி ஸ்டேஷனுக்கு வந்ததுன்னு ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் லைனு
1: திடீர்னு ஒரு
0: எண்ணம் வந்தது,
1: ஒரு வார்த்தை
0: ஒரு எதானு போடணுமோ இல்லையாங்க, அது அப்படியே நின்று போச்சு. 50 வருஷம் ஆச்சு இப்போ இன்னைக்கு. அது அப்புறம்தான் எல்லாத்துலேயும் வெரிஃபை பண்ணேன், இங்கேயானு இருக்கான்னு. ஒரு இடத்துலையும் இல்லை, நல்ல வேலை
1: ரயில்வே டைம் டேபிள்
0: எதுலேயும் இல்லை, எல்லா ஸ்டேஷனும் எல்லாத்துலேயும் பார்த்தாச்சு. அப்புறம் அர்த்தம் மாலுன்னா திருமால், மூடினா கோவில். அப்புறம்தான் அர்த்தம் தெரிஞ்சது, எதுலேயோ பார்த்து தமிழ் பண்டித்தரை கேட்டேன், இது அர்த்தம் இருக்காதானு. அவர் சொன்னார் இப்படின்னு, நல்ல வேலை அதுபடி அமைஞ்சு போச்சு.
1: உங்கள் பேருக்கு தகுந்தாப்புல இருக்குது, மால்குடின்னா நாராயணபுரம்னாச்சு.
0: அது நாராயணபுரம்னு வைக்கலாம். எனக்கு இஷ்டம் வந்தாப்புல அந்த ஊரை நான் யூஸ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு சிட்டியாக பண்ணலாம், இன்னொரு நாளைக்கு வில்லேஜாக பண்ணலாம். ஒரு இடத்துல ஸ்கூல் இருக்கு இன்னைக்கு, நாளைக்கு அந்த ஸ்கூலே இருக்காது அங்கே. இதெல்லாம் அட்வான்டேஜஸ்.
1: ஆமாம், நீங்கள் இஷ்டப்படி ஒரு ஸ்கூல் அழிச்சு விட்டுங்க, ஒரு குதிரை கொட்டா வச்சுக்கலாம்.
0: ஆமாம், கார்பரேஷன் பர்மிஷனே வேண்டாம் எனக்கு, ஒரு பில்டிங் அவ்வளோ ஃப்ரீடம் இருக்குது. அதுதான் சார் மால்குடி.
1: இது உங்களுடைய மனசில் இருக்கிற ஊர்.
0: ஆமாம்,
1: இதே மாதிரி பல ஊர்களுடைய ஒரு பிம்பம் தானே.
0: ஆமாம்,
1: எங்களோட பார்த்த அனுபவங்களுடைய பிம்பம் அது.
0: அதுதான் மால்குடி. மால்குடியில் என்ன விசேஷம்னா எல்லாரும் எல்லாருக்கும் தெரியும். ரோட்டில் நடந்து போனால் ஒருத்தரும் கவனிக்காத இருக்க மாட்டா. ஒரு கடைக்காரன் எப்படியா சௌக்கியமாக இருக்கீங்களா, என்னமா இருக்கீங்க, பையன் சரியாக இருக்கானா, இப்போ நேரம் இருக்கானான்னு கேட்பான். இன்னொரு இடத்துக்கு போனால் அவன் ஏமாத்தினும் கடன் கொடுக்க வேண்டிய அண்ணன் பக்கம் திரும்பிட்டு பார்க்காத மாதிரி இருப்பான். இது மாதிரி எல்லாரும் எல்லாருக்கும் தெரிஞ்சுவேன் முக்கால்வாசி.
1: அப்புறம் அடுத்த வீட்டுக்காரர்கள் பேசாமல் இருக்க மாட்டாங்க.
0: அது வேற, அடுத்த வீட்டுக்காரர் பார்க்க போகிறாள் வாசல் நின்று அழகு உள்ளே போகணுன்ட்டு என் கதையில் ஒன்று அவன் அம்மா சொல்கிறான். இங்கே கண்ணங்கன்னு தொடச்சின்னு வாசலில் நிற்காத நீ பக்கத்து வீட்டை பார்த்துட்டு உள்ளே போயிடுன்றான். அது அந்த மாதிரி அதெல்லாம் உண்டு,
1: டென்னாவில் எல்லாம் இருக்கு.
0: ஆமாம்.
2: இதுவரை இரு எழுத்தாளர்கள் சந்திப்பு. இதில் பங்கு பெற்றவர்கள் ஆர் கே நாராயணன் மற்றும் டி ஜானகிராமன் ஆகியோர்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் இப்பொழுது கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் மெல்ல திறந்தது கதவு படத்திற்காக சித்ரா பாடியிருப்பது.

0: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
1: பரிவார் கோர் மில்தா ஆத்ம சம்மான் பட் ஜாத்தா அப்பனா வர்த்தமான் சுதாரணை சாத் பெஹத்தர் பவிஷ்ய கே பாரே மே சோச்னே லக்தா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: 1987 சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் பிரிவு 12 உட்பட்டு தகுதி வாய்ந்த குடிமக்கள் நியாயபந்து மொபைல் செயலி www.probono-doj.in இணையதளம் வாயிலாக இலவச சட்ட உதவி பெறலாம்.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தின் அடுத்த பாடல் கோகுலம் படத்திலிருந்து. மனோ ஸ்வரலதா குழுவினருடன் பாடியிருப்பது.

0: உங்களுக்கு தெரியுமில்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில

0: அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலன் அடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைகாணத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறது சென்னை வானொலி 100.1 FM Gold. நேரம் 3:20 நொடி. ஒலிக்கும் அடுத்த பாடல் நாயகன் படத்திற்காக மனோ சித்ரா பாடியிருப்பது.

0: வணிக்கம். அடுத்த பாடல் அம்மன் கோயில் கிழக்காலே படத்திலிருந்து பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடியிருப்பது.
1: பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா,

உங்களுக்கு தெரியுமா, சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டுல கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது

0: கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
1: ஜல் ஜீவன் மிஷன் கா விஜன் சிறப் லோகோ தக் பானி பஹஞ்சானே கா ஹி நஹி ஹை, யே டீசென்ட்ரலைசேஷன் கா விகேந்திரிகரண் கா உஸ்கா பி எக் பஹுத் படா மூவ்மெண்ட் ஹை. யே வில்லேஜ் ட்ரிவன் விமென் ட்ரிவன் மூவ்மெண்ட் ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: திரைக்கானத்தின் அடுத்த பாடல் புன்னகை மன்னன் படத்திலிருந்து, எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருப்பது. உடன் பாடியிருக்கிறார் சித்ரா.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும்

0: பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/nipp.
0: மீண்டும் நினைவூட்டுகிறோம், என்ஐபிபி திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தின் அடுத்த பாடல் பகலில் ஓரிரவு படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருப்பது. நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருக்கிறது சென்னை வானொலி 100.1 FM கோல்டு. பாடல் ஒலிக்கும் நேரம் 3:41.

0: கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது திரை காணும். தொடரும் செய்தி அறிக்கைகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே லவ்லீன் நிகம்.

0: நிகழ்ச்சி தொடங்கும்
1: கவனிங்க, நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
2: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலர் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
1: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும், அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
2: பரிவார் கோர் மில்தா ஆத்மசம்மான் பட் ஜாத்தா அப்னா வர்த்தமான் சுதாரணை சாதி பெஹத்தர் பவிஷ்ய கே பாரே மே சோச்னே லக்தா.
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: கண்ணா, நேத்து என் அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா 4 புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல 2 ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? 0. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: உங்களுக்கு தெரியுமா, சில வளர்ச்சி அடைந்த நாடுகளின் மகள்கள் கூட கற்பனை செய்து பார்க்க முடியாத கனவை பாரதத்தின் மகள்கள் நனவாக்கி வருகிறார்கள். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் முதல் ஆயுத படைகளில் நிரந்தர பணி வரை, ட்ரோன்களை இயக்குவது முதல் போர் விமானங்களை இயக்குவது வரை பாரதத்தின் மகள்கள் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கி வருகிறார்கள்.
2: பன்னிரண்டு ஆண்டு கால
1: நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன். உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
2: லக்ஷ்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்ணே கா எக் மஹா அபியான் ஹை.
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
4: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை, ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, பேராமிலிட்ரி கே அர்த்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே ஏக் ஏக் நாகரிக் கோ யே கீத் சமர்ப்பித் ஹை. ஹமாரே தேஷ் கி பாவனாவோ கே அனுரூப் ஹமாரி பாரத் கி சேனாவோ கே கௌரவ் கா கான் ஓர் ஸ்துதி ஹீ யஹ கீத் ஹை. ரக் ரக் மே ஜோஷ் பர் தேனே வாலா யஹ கீத் ஹமாரே ஹர் பாரதிய கோ சமர்ப்பித் கர்த்தா ஹூம். மை ஹூம் ஆப்கா கைலாஷ் கேர்.
5: அதம்ய சக்தி ஏவம் ஷௌர்ய கி பஹச்சான் ஹை பாரதீய சேனா, ஜல் தல் ககன் கி ரக்ஷா கா வரதான் ஹை பாரதீய சேனா, ஹர சங்கட் கா சமாதான் ஹை பாரதீய சேனா, பாரத் கா கௌரவ் ஹை, ஸ்வாபிமான் ஹை பாரதீய சேனா.

பி சர்க்குருநாதன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். முதலில் பண்ணும் பதம் ஏழும் என தொடங்கும் திருஞான சம்பந்தர் தேவாரம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் பி சர்க்குருநாதன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து மனத்தகத்தான் விருத்தம். தொடர்ந்து பண்ணின் இசையாகி நின்றாய் திருநாவுக்கரசர் தேவாரம்.

அடுத்த சிந்தனை நின் தனக்கு ஆக்கி விருத்தம் தொடர்ந்து குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே. மாணிக்கவாசகர் திருவாசகம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை பி சர்குருநாதன் அவர்கள் பாடியிருந்த பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

ஏ ஹர்ஷித் வருண். 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரை கானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கரண்ட் கண்ட்ரி வைட், 9:45 இன்சைட்ஸ், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, 11:10 மத்திய அரசின் 12-ஆம் ஆண்டு நிறைவு குறித்த பல்வேறு கருப்பொருள்களிலான சிறப்பு கலந்துரையாடல் இருமொழி நிகழ்ச்சி தொகுப்பு. நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். பங்கேற்பவர் மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஸ்ரீ கஜேந்திர சிங் ஷெகாவத் அவர்கள். 11:45 திரை கானம். இனி இதே அலைவரிசையில் நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை.

0: பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம் நிகழ்ச்சியில் உஸ்தாத் ஷஹித் பர்வேஸ் அவர்களின் சித்தாரிசை கேட்கலாம். அதிகாலை 4:10 பொங்கும் மங்கலம், வள்ளலார் நகர் யூஇ பழனிவேல் அவர்களின் நாகஸ்வர இசை இடம்பெறும் குடியாத்தம் எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில். 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:25 திரை இசை, 7:30 ஆஜ் சவேரே செய்தி தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:30 திரை கானம், 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் திருப்புலிவனம் இ உத்தரகுமாரன் அவர்களின் நாகஸ்வர இசை இடம்பெறும் திருவொற்றியூர் ஏ ராமலிங்கம் அவர்கள் தவில். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ் நிகழ்ச்சிகள் டெல்லி அஞ்சல், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை கானம், 11:30 மலை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, யோகாபியாசம் பிராமரி பிராணாயாமம் குறித்த தகவல்கள், தொடர்ந்து யோகா பயிற்றுனர் கோகா ஸ்ரீஷா அவர்களுடன் நேர்முகம் ஆகியன. நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை கானம், 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர் நிகழ்ச்சியில் கே எஸ் சித்ரா, கே எஸ் அலமேலு ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். பகல் 2:30 திரை கானம், 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம் தெலுங்கு நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு நிகழ்ச்சிகள் டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் எஸ் சுந்தர் அவர்களின் பாட்டு கேட்கலாம், ஸ்ரேயா தேவ்நாத் அவர்கள் வயலின், கே ஜெகதீஷ் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை இசை, 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம் நிகழ்ச்சியில் கற்றலுக்கு துணை நிற்கும் கைபேசி கலந்துரையாடலில் பங்கேற்பவர்கள் எம் தினேஷ், கே க திலகவதி, என் திவ்யா ஆகியோர். 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரை கானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கரண்ட் அஃபேர்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ் நிகழ்ச்சிகள் டெல்லி அஞ்சல், 10:30 மேற்கத்திய இசை, இரவு 11:10 மத்திய அரசின் 12-ஆம் ஆண்டு நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருள்களிலான சிறப்பு கலந்துரையாடல் இருமொழி நிகழ்ச்சி தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். பங்கேற்பவர் சுற்றுச்சூழல் வனத்துறை மற்றும் காலநிலை மாற்றத்திற்கான மத்திய அமைச்சர் பூபேந்திர யாதவ் அவர்கள். இரவு 11:45 திரை காணும். இதுவரை எமது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு அலைவரிசையில் இன்றும் நாளையுமான நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை 31 தேதி.
2: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
2: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
3: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
4: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
3: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
4: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
3: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
4: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: இனி திரை இசை. சீமராஜா படத்திற்காக இசையமைத்து பாடியிருக்கிறார் டி இமான். பாடலை எழுதியவர் யுகபாரதி.

வலிக்கும் அடுத்த பாடல் இமைக்கா நொடிகள் படத்திற்காக பாடலை எழுதியிருக்கிறார் கபிலன். இசையமைத்திருக்கிறார் ஹிப்ஹாப் தமிழா. பாடலை பாடியிருக்கிறார்கள் ரகு தீக்ஷித், சத்யபிரகாஷ், சித்தின்.

0: திரை இசை கேட்டீர்கள். தொடரும் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: இயம் ஆகாஷவாணி. சம்பிரதி வார்த்தாஹ ஸ்ரூயந்தாம். பிரபாச்சகஹ கிருஷ்ணப்பிரசாதோபாத்யாயஹ. ஆதோ முக்கியாஹ வார்த்தாஹ. பிரதானமந்திரி நரேந்திர மோடி பாரிஸ் நகரே பிரமுகைஹி பிரான்ஸ் தேசியைஹி வாணிஜ்ய நேத்ரிபிஹி சஹ அநேகானி உச்சஸ்தரீய மேலனானி கிருத்வா விவாடெக் 2026 இத்யஸ்மின் காரியக்ரமே பாகம் கிருஹ்ணாதி. கேந்திரம் அஸ்மின் ஆர்த்திக வர்ஷே 26,000 கிலோமீட்டர் மிதானாம் கிராமீண மார்க்காணாம் நிர்மாணாய 18,900 கோடி ரூபாயாணி விநியோஜயதி. கேந்திரிய சிக்ஷா மந்திரி தர்மேந்திர பிரதான நீட் யூஜி இதி புனஹ பரீட்சாயை சர்வான் சம்பந்தான் அதிகாரிணஹ ஜாகருகாஹ பவேயுரிதி நிர்திஷ்டவான். அமெரிக்கா இரான் தேசாபியாம் ஆகாமி ஷஷ்டி தின பர்யந்தம் வியாபக சாந்தி சந்தி வார்த்தாயாம் சஹமதிஹி பிரகடிதா. அபிச்ச நியூஜிலேண்ட் தேசே FIH மஹிலா நேசன்ஸ் கப் இதி ஹாக்கி ஸ்பர்தாயாம் பாரத தலம் உருகுவே தேசம் 3-2 இதி அந்தராலேன விஜித்ய உபாந்தி சக்கரம் பிரவிஷ்டம்.

விதானசபாயாக அத்தியக்ஷஸ்ய ரதீந்திர போசஸ்ய விதானசபாயாக விபக்ஷ நேத்ரி ரூபேண விச்சின்னஸ்ய திரிணமூல காங்கிரஸ் பக்ஷஸ்ய விதாயகஸ்ய ரிதப்ரத பேனர்ஜி இத்தியஸ்ய நியுக்தேஹ நிர்ணய விஷய காபி அந்தரிம ஆஷ்வஸ்திஹி தாதும் நிராகிருதம். டிஎம்சி விதாயகேன சோபன்தேவ் சட்டோபாத்யாய இத்யனேன ஸ்வஸ்ய நாமாங்கனஸ்ய நிராகரணம் பேனர்ஜி இத்தியஸ்ய நியுக்திஷ்ச யாச்சிகாயாம் ப்ரஷ்னீகிருதா ஆசீத். வாதஸ்ரவணகாலே நியாயமூர்த்திஹி கிருஷ்ணராவஹ அத்யக்ஷஸ்ய நிர்ணயம் ஸ்தகயிதும் நிராகிருதவான். பிரதானமந்திரி நரேந்திர மோடி ஸ்வஹ நவதேஹல்யாம் பிரதானமந்திரி விகசித பாரத ரோஜ்கார் யோஜனா இத்யஸ்யாந்தர்கதம் த்விசஹஸ்ர சதுஷ்ஷத கோடி ரூப்யகாணாம் ப்ரோத்ஸாஹகாணாம் விதரணம் கரிஷ்யதி. நவதில்லியாம் யோஜனாயாஹ விஷய பிரசார மாத்யமான் சம்போதயன் ஸ்ரம ரோஜ்கார மந்திரி டாக்டர் மன்சூக மாண்டவியாஹ அவதத் யத் கத வருஷஸ்ய ஆகஸ்ட் மாசாத் ஆரப்ய த்ரிஷஷ்டி லக்ஷதோதிகாஹ கர்மச்சாரிணஹ PMBVRY இத்யஸ்யாந்தர்கதம் ஔபசாரிக கார்யக்ஷேத்ரே ஆனிதாஹ சந்தி. ஏஷு பிராயஹ 30% மஹிலாஹ சந்தி. ஸஹ இதோபி அவோசத் யத் அஸ்யாஹ யோஜனாயாஹ அந்தர்கதம் ப்ரோத்ஸாஹிதாஹ 80% அதிகாஹ சன்ஸ்தாஹ 25% நியூனாஹ லகுத்யமாஹ அபி சந்திதி. பிரதானமந்திரி நரேந்திர மோடி அத்ய உக்தவான் யத் பாரதஸ்ய சாஸ்கிருதிக தரோஹரஸ்ய சந்தரக்ஷணம் சம்வர்தனஞ்ச நவோத்சாஹேன வர்த்தமானம் அஸ்தி. சாமாஜிக அந்தர்ஜால மாத்யமேன பிரகாஷிதே சந்தேஷே தேன உக்தம் யத் விராசத் பி விகாஸ் பி விராசத்தஹ அபி விகாசோபி இதி திருஷ்ட்யா பிரேரிதாஹ பிரயாசாஹ ஜனான் பாரதஸ்ய சனாதன பரம்பராபிஹி புனஹ சன்யோஜயந்தீதி. ஆகாமிஷு சத்துர்பஞ்ச தினேஷு தேலங்கானா ஒடிசா ஜார்க்கண்ட விஹார சத்தீஸ்கட இத்தியதேஷு கேஷுசித் பாகேஷு நைரித்ய பிராவிருட்டஹ அக்ரே கமனாய பரிஸ்திதிஹி அனுகூலா அஸ்திதி பாரதிய ரித்து விஞ்ஞான விபாகஹ அவதத். ரித்து விபாகானுகுணம் அசம மேகாலய உபமஹா உபஹிமாலய பசிமவங்க க்ஷேத்திரம் சிக்கிம ராஜ்யேஷு ச அக்ரிமேஷு சத்துர்ஷு தினேஷு மஹதீதஹ அதி மஹதி வ்ருஷ்டிம் அன்வவர்த்தித்தும் ஷக்னோதி இதி அனுமன்யதே. பிரியாக ஸ்ரோதாரஹ அந்தே க்ரீடா வார்த்தாஹ. FIH மஹிலா நேசன்ஸ் கப் ஹாக்கி ஸ்பர்தாயாம் பாரததலம் உருக்வே தேசம் 3-2 இதி அந்தராலின பராஜிதவத் உபாந்தி சக்கரம் பிரவிஷ்டஞ்ச. அயம் பாரதஸ்ய நிரந்தரம் த்ரிதிய விஜய அஸ்தி. தீஸ்ரிசு ஸ்பர்தாசு விஜயம் பிராப்ய பாரததலம் பூல் ஏ இதி மத்யே சீர்ஷஸ்தானம் பிராப்தவத் ததா உபாந்தி சக்கரம் பிரவிஷ்டவத். உபாந்தி சக்கரே பாரததலஸ்ய சாமுக்கியம் சிலி கோரியா தேசயோஹ மத்யே பாவினா ஸ்பர்தாயாஹ விஜேத்ரிதலேன சஹ பவிஷ்யதி. ஃபீஃபா விஸ்வ சஷக க்ரீடாயாம் அத்ய ராத்ரௌ சன்யுக்த ராஜ்ய அமெரிக்கா தேசஸ்ய அட்லாண்டா க்ரீடாங்கணே க்ரூப் ஏ க்ரீடாயாம் சோகோஸ்லோவாக்கியா தேச தக்ஷிண அஃப்ரிக்கா தேசேன சஹ ஸ்பர்திஷ்யதே. க்ரீடா ராத்ரௌ சார்த நவவாதனே ஆரப்யதே. பஷாத் ஸ்விட்சர்லேண்ட் தேச சன்யுக்த ராஜ்ய அமெரிக்கா தேசஸ்ய லாஸ் ஏஞ்சலீஸ் க்ரீடாங்கணே ராத்ரௌ சார்தத்வாதசவாதனே க்ரூப் பி க்ரீடாயாம் போஸ்னியா ஹர்ஜேகோவினா தலே சம்முகி பவதஹ. ஃபீஃபா விஸ்வசஷக ஸ்பர்தாயாம் கொலம்பியா தேசஸ்ய விஜயஹ இதி வார்த்தாஹ.

கடகடையன இடிகளதிர மேகம் சதிராடுதே, கடகடையன இடிகளதிர மேகம் சதிராடுதே, தத்திமி தக தகதி.

சல சல என ஓடும் யமுனை கரைகள் புரள பாயுதே, சல சல என ஓடும் யமுனை கரைகள் புரள

ஊப்பினை தெருந்தடி பொருந்த கை தொழ மாப்பினை தழுவிய மாதோற்பாகத்தன் பூப்பினை தெருந்தடி பொருந்த கை தொழ நாப்பினை தழுவிய நம சிவாய பத்தி ஏற்றவளார் தமக்கிடு கண்ணிலைய நாப்பினை தழுவிய.

0: வாஸ் ட்ரூலி எ டிலைட்ஃபுல் மியூசிக்கல் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ திவ்யஸ்ரீ. Next, we have a refreshing segment that highlights the timeless benefits of healthy mind and body. Here we have Arjun Srivatsa to deliver a talk on the topic Yoga for Every Generation.
1: Yoga is an Indian age-old system of conditioning the physical body, the mind, and the spiritual awakening. The Sanskrit word

மீன்ஸ் யூனியன், ரெஃபரிங் டு த யூனியன் ஆஃப் பாடி, மைண்ட் அண்ட் ஸ்பிரிட். யோகா இஸ் டிஃபைன்ட் அஸ் சித்த வித்ரி நிரோதாக, த செசேஷன் ஆர் த எண்ட் ஆஃப் மென்டல் ஃப்ளக்சுவேஷன்ஸ். யோகா இஸ் போத் அ ஃபிசிக்கல் டிசிப்ளின் அண்ட் அ ஃபிலாசாஃபிக்கல் சிஸ்டம் ரூட்டட் இன் த ஏன்ஷியன்ட் இண்டியன் ட்ரெடிஷன்ஸ் தட் இன்டகிரேட்ஸ் பாடி, பிரத் அண்ட் மைண்ட் டு அச்சீவ் பேலன்ஸ், ஹெல்த் அண்ட் அல்டிமேட்லி லிபரேஷன், மோக்ஸா. டெக்னிக்கலி யோகா கம்ப்ரசஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ட் ப்ராக்டிசஸ் லைக் ஆசனாஸ், போஸ்டர்ஸ், பிராணயாமா, பிரீதிங் டெக்னிக்ஸ், தியானா, மெடிடேஷன் அண்ட் எத்திக்கல் பிரின்சிபல்ஸ் காடிஃபைட் இன் கிளாசிக்கல் டெக்ஸ்ட் சச் ஆஸ் பதஞ்சலிஸ் யோகா சூத்ராஸ். யோகா ஹாஸ் இம்மென்ஸ் ஃபிசிக்கல் பெனிஃபிட்ஸ், மென்டல் பெனிஃபிட்ஸ், இமோஷனல் பெனிஃபிட்ஸ். யோகா இம்ப்ரூவ் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் பேலன்ஸ், பில்ட் மசில் ஸ்ட்ரென்த், என்ஹான்சஸ் போஸ்டர் அண்ட் பாடி அலைன்மெண்ட், இன்க்ரீசஸ் எனர்ஜி லெவல்ஸ், சப்போர்ட்ஸ் ஹார்ட் ஹெல்த், இம்ப்ரூவ்ஸ் பிளட் சர்க்குலேஷன், ஹெல்ப்ஸ் ரெடியூஸ் பேக் பெயின் அண்ட் ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ், இம்ப்ரூவ்ஸ் பிரீதிங் த்ரூ கண்ட்ரோல்ட் பிரீதிங் டெக்னிக்ஸ், ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி, ப்ரொமோட்ஸ் ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன், ஹெல்ப்ஸ் மேனேஜ் சிம்டம்ஸ் ஆஃப் டிப்ரெஷன், boosts self-awareness and confidence, and improves overall quality of life. The Ashtanga Yoga, all the eight limbs of yoga are ethical disciplines, yamas, personal observance, niyamas, physical postures, asanas, breath control, pranayama, withdrawal of senses, pratyahara, concentration, dharana, meditation, dhyana, and absorption, samadhi. International Yoga Day is celebrated every year on 21st June, coinciding with the summer solstice, the longest day of the year in Northern Hemisphere. 2014 UN resolution declaring 21st June as International Day of Yoga. And since then, yoga has become a global event promoting yoga as universal practice for health, harmony, and peace. Yoga is today adopted and embraced across every continent in over 190 countries, with both governments and communities recognizing its scientific values. Reserve Bank of India issued a 10 rupees coin in 2015 featuring yoga. UN Postal Administration released stamps featuring yoga asanas in 2017. Yoga is included in public health and fitness program and widely practiced in schools, gyms, and corporate wellness. Yoga communities are growing across the globe for fitness, therapy, wellness, lifestyle, sports, and health, with International Yoga Day celebrated in major cities. Marking the 12th edition celebration since its inception, the International Yoga Day 2026 is all set to celebrate under the official theme Yoga for Wellness, Wisdom, and Peace, announced by India's Ministry of Ayush. It emphasizes yoga's role in improving health, cultivating inner clarity, and fostering global harmony. The 2026 theme focuses on three aspects. The first one is wellness, which focuses on yoga's ability to prevent and manage lifestyle diseases like diabetes, hypertension, and obesity. The second one is wisdom, which encourages mindful living, emotional regulation, and clarity of thought through meditation and pranayama. And the last one is world peace, which highlights yoga's universal message of unity, respect, and coexistence, linking personal calmness to peaceful communities. Why is yoga so widely adopted? Firstly, yoga has universal appeal. Yoga is not restricted to any religion and is adaptable to all. Secondly, yoga has scientific validation. Yoga has scientific

0: சயின்டிஃபிக்லி ப்ரூவன் பெனிஃபிட்ஸ் ஃபார் ஸ்ட்ரெஸ், கார்டியோவாஸ்குலர் ஹெல்த் அண்ட் மென்டல் வெல்பீயிங். Thirdly, yoga reaching several parts of the world is cultural diplomacy. India promotes yoga globally as part of India's age-old heritage. Fourthly, yoga is for all ages. Yoga truly is a practice that adopts beautifully across generations, from children to seniors, offering unique benefits at each stage of life. For children and teens, yoga with playful movements, balance and flexibility helps to build body awareness, improves concentration, reduces anxiety and encourages healthy posture. Among young adults, yoga for strength, endurance and stress relief enhances fitness, supports mental health and helps manage academic work stress. For adults, yoga for balancing between strength and relaxation helps to prevent lifestyle-related issues like back pain, hypertension, improves flexibility and supports emotional resilience. For senior-aged people, gentle movement, regulated breathing and mindfulness simple yoga techniques improves mobility, reduces joint stiffness, supports cardiovascular health and enhances mental clarity in them. While India is the birthplace, yoga's international spread is remarkable value for health, culture and diplomacy. Isn't it the pride of every Indian citizen that our nation's ancient practice of yoga is accepted worldwide and adopted for well-being of mankind? Happy International Yoga Day 2026, yoga for all ages and yoga for wellness, wisdom and world peace. Thank you.
1: Thank you Arjun Srivatsa for that enlightening and inspiring talk on yoga for every generation. With that we come to the end of today's Buds and Blossoms.
2: தொடர்வது செய்தி அறிக்கை.
3: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். நாட்டின் கடைக்கோடியில் உள்ள மக்களுக்கும் வானொலி சேவை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் சுமார் 1000 சமுதாய வானொலி அலைவரிசைகள் செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை ஆகாஷ்வாணி வளாகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொது ஒலிபரப்பு சேவையில் புதுமைகள் என்ற தலைப்பிலான புத்தகத்தை வெளியிட்டு அவர் பேசினார். மும்பையில் நடைபெற்ற வேவ்ஸ் மாநாட்டில் சமுதாய வானொலி முக்கிய பங்காற்றியதையும் அவர் குறிப்பிட்டார். தகவல் பரிமாற்றத்தின் முக்கிய கருவியாக சமுதாய வானொலி திகழ்வதாக டாக்டர் எல் முருகன் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆகாஷ்வாணியின் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின், வளர்ந்து வரும் ஊடக சவால்களை எதிர்கொள்ள வானொலி கட்டமைப்பில் புதிய தொழில்நுட்பமும் கண்டுபிடிப்புகளும் கொண்டுவரப்படுவது அவசியம் என கூறினார். பொது ஒலிபரப்பு சேவையில் புதுமைகள் என்ற புத்தகத்தில் பத்மஸ்ரீ திரு ஸ்ரீதரன் வானொலியின் வளர்ச்சிக்கு ஆற்றிய சிறப்பான சேவை ஆவணப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சிக்கு பின் ஆகாஷ்வாணி தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் சென்னை வானொலி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். தொழில்நுட்ப ரீதியாக வானொலி சேவையின் தரத்தை உயர்த்த வேண்டியதன் அவசியத்தை அப்போது அவர் வலியுறுத்தினார். வெளிப்படையான மற்றும் தூய்மையான அரசு நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்யும் என தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரில் உரையாற்றிய அவர், அரசு நிர்வாகத்தை பாதிக்கும் முறையற்ற நிதி பரிமாற்றங்கள், இடைத்தரகர்களின் தலையீடுகள் ஆகியவை முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என கூறினார். மாநிலத்தில் பொது அமைதியை நிலைநாட்டவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை ஒடுக்கவும் உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை மற்றும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் இருமொழிக் கொள்கை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்றும், அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் கீழ் தமிழகத்திற்கான நிதியை மத்திய அரசு விரைந்து விடுவிக்க வலியுறுத்தப்படும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். உச்சநீதிமன்ற கிளையை சென்னையில் அமைக்க மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் தமது உரையில் தெரிவித்தார். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் பிரச்சினை மற்றும் அவர்களிடமிருந்து இலங்கை அரசு கைப்பற்றிய படகுகளை மீட்பது போன்றவற்றிற்கு

0: விரைந்து தீர்வு காண மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கான நடைமுறைகள் எளிமையாக்கப்படும் என்றும் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கித்தர அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் கூறினார். தாவேகா அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்றும் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமது உரையில் தெரிவித்தார். தேர்தலின் போது தாவேகா அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது குறித்த எந்தவொரு அறிவிப்பும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இந்த செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆட்சியில் திமுக கொண்டு வந்த திட்டங்கள்தான் ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருப்பதாக கூறினார். ஆளுநர் உரையில் புதிய திட்டங்கள் குறித்த அறிவிப்பு ஏதும் இடம்பெறவில்லை என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகள் கடன் தள்ளுபடியில் பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருந்தபோதிலும் ஆக்கப்பூர்வமான அறிவிப்பு ஏதும் இல்லை என குறிப்பிட்டார். குற்றச்சம்பவங்களை தடுக்க தாவேகா அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எவ்வித சமரசமும் இன்றி குற்றச்சம்பவங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு உடனுக்குடன் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவதாக தெரிவித்தார். குற்றச்சம்பவங்கள் எதையும் மூடி மறைக்கும் முயற்சியில் மாநில அரசு ஈடுபடவில்லை என்றும் அவர் கூறினார். தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் சமூக ரீதியாகவும் நடைபெறும் குற்றங்களை தடுப்பதற்கு முழுவீச்சில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார். மின் விநியோகத்தில் ஏற்படும் தடைகளை களைய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மின் வாரியத்திற்கு தேவையான உபகரணங்கள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் தேவையான மின் பணியாளர்களை நியமித்து மின் தடை சரி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மின்சார வாரியம் தொடர்பாக அடுத்த வாரத்தில் தாம் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் திரு நிர்மல்குமார் குறிப்பிட்டார். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க மாநிலத்தை ஆளும் தாவேகா அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியிருக்கிறார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமகவின் சட்டப்பேரவை குழு தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி கேட்டுக் கொண்டிருக்கிறார். லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை பிரான்சின் லியோ டி நோட்ரஸ்ட் லூலூஸ் ரோலன் இணையை வென்றது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ டெமோலினர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி மலேசியாவில் இன்று தொடங்கியது. இந்தியா, பாகிஸ்தான் உட்பட 9 நாடுகளைச் சேர்ந்த 69 பேர் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்தியாவின் சார்பில் அபய் சிங், வேலவன் செந்தில்குமார் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில், இந்திய பொது சேவை ஒலிபரப்பில் புதுமைகள் என்ற புத்தக வெளியீட்டு விழாவில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆற்றிய உரை மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. சென்னை ஆகாஷ்வாணியில் இன்று இந்திய பொது சேவை ஒலிபரப்பில் புதுமைகள் என்ற புத்தகத்தை வெளியிட்டு பேசினார் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன். அவர் பேசுகையில்,
2: 90 ஆண்டுகள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆகாஷ்வாணி 90வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறது. சென்னை ஆகாஷ்வாணி 88வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த சென்னை ஆகாஷ்வாணியில், சென்னை ஆகாஷ்வாணியினுடைய ஒரு எம்ப்ளாயாக, ஆகாஷ்வாணியினுடைய ஒரு அதிகாரியாக இருந்து ஆகாஷ்வாணிக்கு ஒரு புகழையும் பெருமையும் சேர்த்து கொண்டிருக்கிற திரு ஸ்ரீதர் அவர்களுக்கு, பத்மஸ்ரீ திரு ஸ்ரீதரன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு அவரை பற்றின ஒரு புஸ்தகத்தை வெளியிடுவது என்பது நமக்கெல்லாம் பெருமை. ஏன்னா ஒரு சாதாரண மனிதர் அல்ல திரு ஸ்ரீதரன் அவர்கள். பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர், பல கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரர், பல இன்னோவேஷன்களுக்கு சொந்தக்காரர். அவர் மத்திய அரசாங்கத்தால், மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தலைமையிலான அரசாங்கத்தால் அவருடைய சேவை ஒரு பெரிய கௌரவம். அந்த கௌரவத்தை பத்மஸ்ரீ அவார்டு விருது கிடைத்திருக்கின்ற அந்த பெருமை தமிழனாக, ஒரு இந்தியனாக நமக்கெல்லாம் பெருமை சேர்த்திருக்கிற ஆகாஷ்வாணியினுடைய குடும்பமாக அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, இன்னோவேஷன்ஸ் இன் இந்தியன் பப்ளிக் சர்வீஸ் பிராட்காஸ்டிங் என்ற அந்த அழகான புத்தகத்தை, எப்படி 1970களில் எல்லாம் ஒரு புதுசாக ஒரு டெக்னாலஜி அல்லது ஒரு புதுசாக இன்னோவேஷனை வந்து நாம் அறிமுகப்படுத்தினாலே பல கேள்விகள் வரும், பல க்வெஸ்சன்ஸ் வரும், இது எப்படி சாத்தியம், இது எப்படி சாத்தியம். ஆனால் அதையெல்லாம் சாத்தியமாக

0: சுட்டி காட்டியிருக்கிறார் திரு ஸ்ரீதரன் அவர்கள். அதை அழகாக நம்மளுடைய புஸ்தகத்தில் கொண்டு வந்திருக்கிறார் திரு சுந்தரம் அவர்கள். பல ஆசிரியர்கள் பல பேர் அதுக்கான, ஆனால் ஒரு ஒரு ஃப்ராங்காகவும் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். என்ன ஸ்ரீதரன் செஞ்சுருக்கிறாரோ அதையும் சொல்லியிருக்கிறார். அதே போல் மற்றவர்கள் என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கிறாங்களோ அதையும் கூட இந்த புஸ்தகத்தில் ஒரு வெளிப்படையோடு அவர் மற்றவங்களையும் பாராட்டியிருக்கிறார். அந்த பெருந்தன்மை திரு சுந்தரம் அவர்களை சாரும். 1000-க்கும் மேற்பட்ட கம்யூனிட்டி ரேடியோஸ் இந்தியாவில் உருவாக்கியிருக்கிறது. அதுவும் கிட்டத்தட்ட இந்த ஒரு 5 ஆண்டுகளில் இந்த கம்யூனிட்டி ரேடியோ சர்வீசஸ் அதிகமாக கொண்டு வந்திருக்கிறோம். அதையே அந்த கம்யூனிட்டி ரேடியோவை முதல் முதல்ல ஆரம்பித்தது நம்ம ஸ்ரீதர் ஐயா அவங்க தான். சென்னையில் இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகத்தில் முதல் முதல்ல இருக்கிற அந்த கம்யூனிட்டி ரேடியோ ஆரம்பித்து வச்சார். இன்றைக்கி ஆசாதிக்கு அமிர்த மகா உற்சவம் கொண்டாடும் பொழுது நாம் 750 ரேடியோக்கள் கொடுக்கணும்னு டார்கெட் வச்சு பண்ணோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட 1000 கம்யூனிட்டி ரேடியோக்கள், கம்யூனிட்டி முழுவதும் எல்லா இந்தியா முழுவதும் 1000-ஐ நெருங்கி கொண்டிருக்கிற கம்யூனிட்டி ரேடியோக்களாக இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கீங்க, வேவ்ஸ் வேர்ல்டு ஆடியோ விஷுவல் என்டர்டெயின்மெண்ட் சம்மிட் 2025 நடந்தது நம்ம மும்பையில். 2 நாட்கள் நம்ம மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தொடங்கி வைத்தாங்க. அடுத்த வருஷமும் நடக்குது. அதில் கம்யூனிட்டி ரேடியோக்காக ஒரு நிகழ்ச்சி இருந்தோம். அதில் ஐயா டாக்டர் ஸ்ரீதர் அவர்களை பாராட்டினது நமக்கு பெருமை. அவ்வளோ ஒரு கான்ட்ரிபியூஷன் அவர் கொடுத்துருக்கேன். ஏன்னா கம்யூனிட்டி ரேடியோன்றது ஒரு பெரிய டிவி ரேடியோ அல்லது டிஜிட்டல் ரேடியோ, கம்யூனிகேஷன் இல்லாத பகுதிகளுக்கு கொண்டு போய் சேர்த்துறது தான் மக்களை வந்து கடைசி மனிதனுக்கும் நம்மளுடைய தகவல்களை கொண்டு போய் சேர்க்கறது தான் கம்யூனிட்டி ரேடியோ. சின்ன சின்ன ஊர்களில் ஒரு 20 கிலோமீட்டர் ரேடியஸ் அளவுக்கு இந்த கம்யூனிட்டி, குறிப்பாக ஒரிசா, ஜார்க்கண்ட், பீகார் இந்த மாதிரி பகுதிகளில் காடுகள் அதிகமாக இருக்கிற பகுதி, கோஸ்டல் பகுதிகளில், மலைகள் இருக்கிற பகுதிகளில், அத்தனை பகுதிகளிலும் அந்த நம்மளுடைய செய்திகளை நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஒரு டூலாக விளங்குவது இந்த கம்யூனிட்டி ரேடியோ. அதில் ஒரு தலை சிறந்த பணியை ஆற்றிருக்கிறது நம்மளுடைய ஸ்ரீதர் அவர்கள். எப்படி மெட்ரோமேன் ஸ்ரீதரன் நம்ம சொல்கிறோமோ, கம்யூனிட்டி ரேடியோனுடைய மேன் நம்மளுடைய ஸ்ரீதரன் அவர்கள். நமக்கு அந்தளவுக்கு கம்யூனிட்டி ரேடியோக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனைகளை சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் டாக்டர் சுந்தரம் அவர்கள் இந்த நூலில் இன்னொரு சில சாதனைகள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் திரு மெல்வின் டி மெலோ அவங்க தயாரித்த லைன்ஸ் ஆஃப் கிர் ஃபாரஸ்ட், இது ஒரு வானொலி ஆவண நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் எப்படி சிங்கங்கள் கிர் ஃபாரஸ்டில் ரியலாக அவங்க அந்த சிங்கங்களுடைய உருமலை வந்து நமக்கெல்லாம் கொடுத்தது, அதுக்கு வந்து 1960 ஒரு பெரிய தலை சிறந்த விருதையும் கிடைத்து ஒரு அங்கீகாரம் கிடைத்தது. அதை பற்றியும் கூட நம்மளுடைய சுந்தரமையா அவர்கள் தன்னுடைய புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறார். அதே போல் திரு ஆர் மகாதேவன் அவர் தயாரித்த வெற்று ஒளி அல்ல மழலை ஒளி, குழந்தைகளினுடைய ஒளி, குழந்தைகளினுடைய சைகை, குழந்தைகளினுடைய ஒளியை பற்றி அவருங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க, அந்த குழந்தைகளை வந்து பெற்றோர்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அழகாக சொல்லியிருக்கிறார். அதையும் இந்த புஸ்தகத்தில் பதிவு செய்திருக்கிறாங்க.
1: இப்புத்தகத்தின் ஆசிரியர் பத்மஸ்ரீ ஸ்ரீதர் பேசுகையில்,
2: I started Radio Science Clubs and started giving a registration number 1/520, you are number 2 registration. Have I got any authority to start a club and register it? I can say this radio listener club. Can I register it? I gave a number. And then I asked the villagers, you just 10 people put a signature in a card and say I formed C.V. Raman signature in Singanallur. So we used to read it at what time, Gurumurthy is there, who is there, Lakshmi is there, she used to read. And before the news at night, 6:50, I had 5 minutes time. So it's as if I'm giving it in the regional news. In Singanallur, a science club has been formed with so-and-so as the president. And another school teacher will be talking on Newton's law. So everybody gets prime time. And then once it became 250 or 300 number, I don't know, I think Lakshmi knows. She was running a zero science club in Tripoli. I met Abdul Kalamji in IIT Madras. He was at that time infamous because 2 Rohini satellites failed. Can he come in the evening to meet my science club members, All India Radio? He said, come, send me a car, I will come. So I came here. There was a very strict station director here, lady station director. She said, who are you? Where is Abdul Kalam? Have you got my approval? Where is Abdul Kalam's acceptance letter? You cannot come here. So all other assistant directors said, no, station director said, no. But I had all the staff members in my as friends, all staff members, including the drivers and pews. So she used to go at 6:55, she would leave the office. And she was living only here, next Karneshwar Street. We are 250 people here at that time. I don't know how we accommodated it. Okay, 250, and he spoke for 1.5 hours. And nobody went and told the director he has already come here because everybody was listening to Abdul Kalam here. And the photograph is in this book.

0: தேர் இன் திஸ் புக் இட் ஃபோட்டோகிராஃப் இஸ் பீன் பப்ளிஷ் யூ கேன் ஜஸ்ட் ஷோ இட் சுந்தரம்ஜி மினிஸ்டர் இன் திஸ் புக் அண்ட் தென் ஹவு டு டேக் இம் பேக் ஐ கேன் ஆஸ் அன் ஆஃபீஸர் ஐ கேன் டேக் அ கார் ஆஃப்டர் 7 PM ஸோ ஐ ஃபார் அ ரெசிடென்ஷியல் ட்ராப் அப்துல் கலாம் ஜி கேம் ஸோ தட் வாஸ் பிரேக்கிங் த ரூல்ஸ் அண்ட் ஹீ பிகேம் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா.
1: இப்புத்தகத்தின் ஆசிரியர் திரு சுந்தரம் பேசுகையில்,
2: டாக்டர் ஸ்ரீதர் ஷேர்ஸ் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் யூ, யூ வில் ஃபீல் ஆஸ் தோ யுவர் கிராண்ட் ஃபாதர் அண்ட் கிராண்ட் மதர் ஆர் டெல்லிங் அ ஸ்டோரி டு யூ. யூ வில் எக்ஸ்பிளைன் எவ்ரி திங் இன் அ ஸ்டோரி டெல்லிங் மோட் அண்ட் யூ வில் பி கிரிப்டு டு லிசன் டு த ஸ்டோரி டில் த எண்ட். யூ வில் நாட் இன்டர்ஃபியர் அட் ஆல் கெப்பாசிட்டி ஆஃப் டாக்டர் ஸ்ரீதர் அண்ட் ஐ வாஸ் மெஸ்பரைஸ்டு பை ஹி ஹாஸ் எக்ஸ்பிளைன்ட் எவ்ரி இனோவேட்டிவ் ஒர்க் டன் பை ஹிம் அண்ட் what are the hurdles he faced and how he overcame and all those things etc etc everything has explained to me. At one stage suddenly I got an idea that why I should not write a book on Dr. Sridhar's achievements. Initially I thought it is achievement. Subsequently I thought of giving the title innovations because whatever work he has done they were all innovative in nature, not normal work done by any media personnel in Akashvani or Doordarshan.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பேணி பாதுகாத்து வருவதாக மத்திய அரசின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. உணவுப் பொருள் பாதுகாப்பில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இரத்த தானம் குறித்த பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் வளர்ச்சி மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் வகையிலான ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்களை பொழுது கேட்டு ரசிக்கலாம் திரை கானம். முன்னதாக பாரதிய சேனா.
2: அதம்ய சக்தி ஏவம் ஷௌர்ய கி பஹ்சான் ஹை பாரதிய சேனா. ஜல் தல் ககன் கி ரக்ஷா கா வரதான் ஹை பாரதிய சேனா. ஹர சங்கட் கா சமாதான் ஹை பாரதிய சேனா. பாரத் கா கௌரவ் ஹை ஸ்வாபிமான் ஹை பாரதிய சேனா.

பாரதிய சேனா கேட்டீர்கள். இனி திரைக்காணத்தின் முதல் பாடல் சின்னப்பூவை மெல்ல பேசு படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிஜெயராம் பாடியிருப்பது.

0: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடைச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்காணத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறது சென்னை வானொலி 100.1 FM கோல்டு. நேரம் 8:29:25 ஒலிக்கிறது. கேளடி கண்மணி படத்திலிருந்து பாடல் கே ஜே யேசுதாஸ் சித்ரா பாடியிருப்பது.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள் நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையின்னு பார்ட் பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு வொர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
3: அது என்ன 2020 பிரேக்?
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
4: திரைக்காணத்தின் நிறைவாக எங்க சின்ன ராசா படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் ஜானகி பாடியிருப்பது.

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியில் 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். அடுத்து ஒழிப்பது திரைகானம். முதலில் நான் ஏன் பிறந்தேன் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா.

0: group A clash at Atlanta Stadium in the United States. Both the sides had lost their respective opening matches. Later, Switzerland will take on Bosnia and Herzegovina in a Group B encounter at Los Angeles Stadium. The match is scheduled to begin at 12:30 a.m. Indian Standard Time. And that is the end of this news bulletin.
1: நேரம் நள்ளிரவுக்கு பின் 12:10 ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்ட். ஒலிக்கவிருப்பது இரவின் மடியில். இந்த நிகழ்ச்சியில் சின்னத்தம்பி, ஈரமான ரோஜாவே ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்கலாம். முதலில் ஒலிப்பது சின்னத்தம்பி படத்திலிருந்து பாடல்கள்.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 12:10. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்ட். ஒலிக்கவிருப்பது இரவின் மடியில். இந்த நிகழ்ச்சியில் சின்னத்தம்பி, ஈரமான ரோஜாவே ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்கலாம். முதலில் ஒலிப்பது சின்னத்தம்பி படத்திலிருந்து பாடல்கள்.

நேரம் 1:10. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டில். அடுத்த இடம் பெறுவது நினைவில் நின்றவை நிகழ்ச்சி. இதில் பார்த்தால் பசிதீரும், கவிதா, வீரத்திருமகன் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள். முதலில் ஒலிப்பது பார்த்தால் பசிதீரும் படத்திலிருந்து பாடல்கள்.

0: காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடிய செய்ததா,
1: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா,

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியின் முதலில் ரசிகன் ஒரு ரசிகை திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். வாணிஜெயராம் குரலில் ஒலிக்கும் முதல் பாடல்

டிக்கிடி டிக்கிடி டிக்கிடி டிக்கிடி டிக்கிடி டிக்கிடி டிக்கிடி டிக்கிடி டிக்கிடி டிக்கிடி டிக்கிடி டிக்கிடி டிக்கிடி டிக்கிடி டிக்கிடி டிக்கிடி டிக்கிடி டிக்கிடி டிக்கிடி டிக்கிடி டிக்கிடி டிக்கிடி டிக்கிடி டிக்கிடி டிக்கிடி டிக்கிடி டிக்கிடி டிக்கிடி டிக்கிடி டிக்கிடி டிக்கிடி டிக்கிடி டிக்கிடி டிக்கிடி டிக்கிடி டிக்கிடி டிக்கிடி டிக்கிடி டிக்கிடி டிக்கிடி டிக்கிடி டிக்கிடி டிக்கிடி டிக்கிடி டிக்கிடி டிக்கிடி டிக்கிடி டி

ரசிகன் ஒரு ரசிகை திரைப்படத்தின் நிறைவான பாடல் வாணிஜெயராம் குரலில். கே ஜே யேசுதாஸ் உடன்பாடியுள்ளார்.

நேரம் 2:40. எஃப்எம் கோல்டு வணங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து நான் ஏன் பிறந்தேன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா குரல்களில்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் இனிய ராகம் நிகழ்ச்சியில் உஸ்தாத் ஷஹீத் பர்வேஸ் அவர்களின் சிதாரிசை கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இன்னைக்கு கேட்கலாம் பொங்கும் மங்களம்.
2: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இன்று வள்ளலார் நகர் யூஇ பழனிவேல் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். குடியாத்தம் எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில். முதலில் கிரிப்பிரியம், ராகம் கதனகுதூகலம், ஆதிதாளம், ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் வள்ளலார் நகர் யுஇ பழனிவேல் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். குடியாத்தம் எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில்,

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் புலரும் பொழுது நிகழ்ச்சியின் முதலில் ஆதிபராசக்தி திரைப்படத்திற்காக டி எம் சுந்தரராஜன் பாடியுள்ள பாடல்.

0: பழனி?
1: நான் கோயம்புத்தூருங்க. இந்த குழந்தை பிறந்ததுல இருந்து எந்தவித உணர்வுமே இல்லாம இருக்கு. ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுட்டு நாங்க ரெண்டு பேரும் குழந்தை எடுத்துக்கிட்டு கோயில் கோயிலா அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்.
2: அம்மா, உங்களை பார்த்ததும் நாங்க பட்ட துன்பத்துல பாதி குறைஞ்சது போல இருக்கு. நீங்க யாரம்மா?
0: நான் முருகன் அடிமி அம்மா.
2: திருச்செந்தூர் வரைக்கும் கூட வந்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்குமா.
0: நான் இன்னும் பல கோயில்களுக்கு போகணும், இப்ப என்னால வர முடியாது. நான் முடிஞ்சா வந்து சேர்றேம்மா.
1: தாய், இந்த குழந்தைக்காக தங்கரதம் எடுக்கிறதாக நாங்க வேண்டிக்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் அவசியம் வரணும்.

எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் புதருங்குச்சியல் அடுத்த திருவருட்செல்வர் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடல்